0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தடுமாறினால் தவறு இழைப்பாய், தடமாறினால் தன்னையே இழப்பாய். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு சண்டே வீட்டில் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லைனா வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கிற நிறைய பேர் நிறைய பிளானில் இருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் திமுக ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து வாழ்க்கையில் எத்தனையோ முடிவுகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எழுந்தது வந்து சாயங்காலம் தூங்குற வரைக்குமே என்ன சாப்பிடணும், எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன வேலை செய்யணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய முடிவுகள் எடுப்போம். சின்ன சின்ன முடிவுகளில் இருந்துதாங்க பெரிய முடிவுகள் வரைக்குமே அதோடைய ரிசல்ட்டை வந்துட்டு கரெக்டான பாதையில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நாம் போகக்கூடிய பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் தடமாறாமல் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் லைட்டான ஒரு எட்டரை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இன்றைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது? இன்றைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலா காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே தமிழ்நேசன் அவர்களுடைய அடி மதுர பக்கம் போறப்புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன், கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, அச்சையார் வகை ரயில் நெல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போது கடந்த வாரத்தில் வந்து 32 ரூபாய், இந்த வாரம் 29 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அச்சையா புது நெல் வரத்து இப்போது ஸ்டார்ட் ஆகியிருக்குது. கடந்த மாதம் 42 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ நெல் தற்போது 29 ரூபாயாக குறைஞ்சிருக்குது. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவப்பு அவல் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 90 ரூபாய், இந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. உற்பத்தி சீராக இருக்குது. சாதாரண அரிசியில் தயாரிக்கப்படக்கூடிய அவல் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும், அதுக்கப்புறமா பாரம்பரிய அரிசி அவல் 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இதே விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்பங்கி பூ இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 320 ரூபாய், இந்த வாரம் 260 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வரத்து 60% சரிவடைஞ்சிருக்குது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால மற்ற பூக்களுடைய விலை குறைந்திருக்குது. ஆனால் சம்பங்கியோடைய விலை உயர்ந்து காணப்பட்டு வந்துட்டு மழை பெய்திருக்கிறதுனால மட்டுமே வரத்து அதிகரித்திருக்கும் அப்படின்னும் அது வரைக்கும் இந்த விலையை வந்துட்டு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்முடைய சில தர மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 25 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ர உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்தரிக்காய் 36 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 32 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், நாட்டுப்பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ்அவரை 70 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 60 ரூபாய், புவன் வாழை 60 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டுருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் காட்டிஜருடைய மிட்டா மிராஸ் பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, தும்பிப்பாடி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேல்காமாண்டப்பட்டி, ஓமலூர் நகர், தொட்டம்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, கோட்டாங்கல்லூர், ஓலைப்பட்டி, கருப்பனப்பட்டி, வடகம்பட்டி, காமலாபுரம், சிக்கனப்பட்டி, அதுக்கப்புறமா பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி, காடையாம்பட்டி, டேனிஷ்பேட்டை, கொங்குப்பட்டி, பெரிய சாத்தப்பாடி, கட்டப்பெரியாம்பட்டி, பல்பாக்கி, குண்டுக்கல், காமாண்டப்பட்டி, செம்மாண்டப்பட்டி, சிந்தாமணியூர், பஞ்சிகாளிப்பட்டி, தாராபுரம், சின்ன திருப்பதி, சின்ன சாத்தப்பாடி, ஊமாரமங்கலம், புக்கம்பட்டி, செம்மனூர், தீவட்டிப்பட்டி, காருவள்ளி, பெரியப்பட்டி, மரக்கோட்டை, கொட்டாலூர் புதூர், கஜநாயக்கன்பட்டி, அரங்கனூர், பச்சனம்பட்டி, எம்மன்பட்டி, வாரதாசம்பட்டி, கூகுட்டப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரியே உங்களுடைய வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சு வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 1 மணி தான் வரும். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் இடம்பெறும். நீங்கள் அந்த பாட்டை கேட்டு பயமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவு அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்துடைய விலை ஒன்று கம்மியாகுது இல்லை அதிகமாகுது, அதே மாதிரி தான் இருந்துட்டு வருது. ஆனால் ரொம்ப கம்மியாகவும் ஆகிறது கிடையாது, அது ரொம்ப அதிகமாகவும் ஆகிறது கிடையாது, கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. அந்த வகையில் இப்போ தங்கத்துடைய விலை பவுனுக்கு 1160 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் தங்கத்துடைய விலை

நாட்களை விட லைட்டாக தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,155 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,240 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனையாகிச்சுக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் நம்முடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரங்கள் கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதே மாதிரி தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாரோடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்துக்கே வந்துட்டு குடிநீர் ஆதாரம் அப்படின்னா மேட்டூர் அணி தாங்க. அந்த மேட்டூர் அணிக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ திடீர்னு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று காலையில வினாடிக்கு 10,453 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணிக்கான நீர்வரத்து சாயங்காலம் 8,438 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணியுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி. தமிழக மற்றும் கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால நேற்று முன்தினம் காலையில வினாடிக்கு 6,360 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று காலையில வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகமாக இருக்குது. இந்த நிலையில திடீர்னு நேற்று சாயங்காலம் வினாடிக்கு நீர்வரத்து வந்து 8,438 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது. அணையிலிருந்து பாசனத்துக்காக 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டும் வந்திருக்குது. நீர் திறப்பை விட வரத்து குறைவாக இருக்கிறதுனால நேற்று காலையில 86.70 அடியாக இருந்த நீர்மட்டம் சாயங்காலம் 4 மணிக்கு 86.60 அடியாக சரிவடைஞ்சிருக்குது. கடந்த 6ஆம் தேதி சாயங்காலம் 92.39 அடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் டெல்டா பாசன நீர் திறப்பால நேற்று 86.50 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது. கடந்த 2 வாரங்களில் அணையுடைய நீர்மட்டம் 6 அடியாகவும் நீரிருப்பு 7 TMC ஆகவும் வந்துட்டு சரிவடைஞ்சிருக்கிறதாக தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 86.60 அடியாகவும் நீரிருப்பு 48.84 TMC ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 8,438 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 8,438 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் அணைக்கான நீர் திறப்பு 12,000 கனஅடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதிகமாக இருக்குது. இதனால் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தகவலைய யார் அவ இங்கே இருக்க அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் டு சோரனூர் நீங்க பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, கோவை டு சோரனூர் ரயில் நாளைக்கு ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னனூர் பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதுனால நாளைக்கு அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில் 8:20 கிளம்பக்கூடிய சோரனூர் டு கோயம்புத்தூர் பயணிகள் ரயில் சாயங்காலம் 4:25 கிளம்பும் அப்படின்னும், கோவை டு சோரனூர் பயணிகள் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது கோயம்புத்தூர் டு சோரனூர் பயணிக்கக்கூடிய அந்த ரயிலில் வந்துட்டு நீங்கள் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் 20 அதாவது நாளைக்கு சண்டே வந்துட்டு காலையில் 8:20 கிளம்பக்கூடிய அந்த ரயில் வந்துட்டு சாயங்காலம் 4:25 தான் கிளம்பும். அது வரைக்கும் அந்த ரயில் வந்துட்டு ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, குகை ஜங்ஷன், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. நீங்கள் ஒர்க் போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மள நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஒரு மெசேஜ் சொல்லப்படும். இப்போ அடுத்ததா ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆதித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுவும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழகத்தில் இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரைக்குமே உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டிருக்குது அப்படின்னும், அதனால் இன்னைக்கு நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்கள்லையுமே புதுச்சேரியிலுமே இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கரூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலுமே காரைக்கால் பகுதிகளிலையும் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் மாவட்டங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். சாயங்காலம் மற்றும் நைட்டு நேரங்களில் நகருடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தியாஸ்ரீ அவங்க வந்துட்டு அயோத்தியப்பட்டினம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தியாஸ்ரீ. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும், என்னோடய கனவு இது தான், அந்த கனவை நான் அடையணும் அப்படிலாம் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஹைதராபாத் டு கொல்லம் இடையே நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, ஹைதராபாத் டு கொல்லம் சிறப்பு ரயில் வந்துட்டு சனிக்கிழமை நாட்களில் நைட்டு 11:10 புறப்பட்டு ரேணிகுண்டா, திருப்பதி, சித்தூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு வழியாக திங்கட்கிழமை காலையில் 7:10 கொல்லத்தை அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை நாட்களில் காலையில் 10:45 கிளம்பி அடுத்த நாள் சாயங்காலம் 6:30 ஹைதராபாத்தை அடைய இருக்குது. இந்த ரயில்கள் நவம்பர் மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா தெற்கு ரயில்வே நிர்வாகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து இந்த ஹைதராபாத் டு கொல்லம் இடையே ஏற்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலில் நீங்கள் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நவம்பர் மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நிறைய ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக இருக்கட்டும், அது பற்றிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு அது டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த ஏஐயில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து இடா கூடமாக தான் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ப்ராம்ப்ட்டை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஏஐயில் பயங்கர ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், வைரலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 to 6 வரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 to 6 வரைக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு செக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா. எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்கிட்ட ஆலோசனை கூட்டம் வந்து நேற்று நடந்திருக்குது. இதில் வந்துட்டு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தலைமையில் இது நடந்திருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை ஒட்டி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், அதுக்கப்புறமா வட்டார அலுவலர்கள், வளர்ச்சி அலுவலர்கள், அதுக்கப்புறமா தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக அதிக அதிர்வெண் கொண்ட தொலைபேசிகள், வாகனங்கள் மற்றும் வயர்லெஸ் கருவிகள் அனைத்தும் இயங்கக்கூடிய நிலையில் உள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னும், அதே மாதிரி அனைத்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களையுமே வெள்ள கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் 7 நாட்களும் உரிய பணியாளர்களோடு இயங்கிடவும், மழைக்காலங்களில் வட்டாட்சியர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலர்கள் ஆகியோருடன் தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்களை பேரிடர் காலங்களை தங்க வைக்க பாதுகாப்பு மையங்கள், அதுக்கப்புறமா திருமண மண்டபங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களை தேர்வு செய்யும் போது கட்டடங்கள் நல்ல முறையில் இருக்கிறதையும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் இருப்பதையும் வந்து கண்காணிப்பாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, பொதுமக்கள் 1077 அப்படிங்கிற அந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, வரதராஜன் அவர்கள் வந்துட்டு இளம்பிள்ளை பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வரதராஜன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம், இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9788770178 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் மார்ட்டின் காட்டினுடைய வச்சு செய்ய போகிற அப்படி ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா. எதிர்கால இந்தியாவின் பாரம்பரிய அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னா 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ் இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 1950. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ராணி அண்ணா ராணி அக்கா தருமபுரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, கௌசல்யா, தனேஷ், ஜோஸ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு

பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சோன 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒருபாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நான் இப்போ இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப மண்டே உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பால சத்யா. தொடர்ந்து நினைவர்கள் சொன்ன 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வனொலியோட கட்டப்பாவினர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஹாப்பியான ஜாலியான காலை வணக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹர்னி என் கூட. ஸோ சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு கரெக்டாக சனிக்கிழமையானா 9 மணிக்கு ஸ்ரீஹர்னி நான் இங்கே வந்துடுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு உங்க கூட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான தரமான கேம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி அப்படின்ற இந்த ஒரு கேம் தான் இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் நான் உங்க கூட செம ஜாலியாக ஹாப்பியாக விளையாட போகிறேன். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் எப்படி இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷில் ஒரு மாதத்தை சொல்லுவேன். ஸோ அந்த மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பர் மாதம் போயிட்டுருக்கு இல்லையா, அதே நேரத்தில் இந்த மாதத்தில் நேற்று தான் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜனவரினா தை அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நான் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாதங்களுக்கு என்ன தமிழ் மாதம் வரும் அப்படிங்கிற இந்த கேமை தான் இன்னைக்கு நான் உங்க கூட விளையாட போறேன். சோ முதல் நேயரா இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கம் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே ஓகே. நான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு டே எல்லாம்?
1: ஆ சூப்பரா போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே அண்ணா. அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: அந்த மாதங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் மாதத்துல தமிழ் மாதம் என்னன்னு சொல்லணும்.
0: அதே அதே நான் விளையாண்டுலாமா?
1: விளையாண்டுலாம்.
0: ஓகே. நான் உங்களுக்கான முதல் மாதம் ஆகஸ்ட்.
1: ஆகஸ்ட், ஆடி, ஆவணிங்களா?
0: ஆவணி கரெக்ட். நான் ஆவணி.
1: சரி
0: ஓகே. அடுத்து வந்து டிசம்பர்.
1: டிசம்பர், பங்குனி.
0: பங்குனி அது வந்து பாதியில வரும், ஸ்டார்டிங்ல மார்கழி.
1: மார்கழி. ஆ சரி சரி
0: ஓகே. நான் அடுத்து வந்து ஜனவரி.
1: ஜனவரி மார்கழி.
0: ஆஹ இல்ல இல்ல அண்ணா,
1: தை.
0: ஆ தை கரெக்ட் அண்ணா.
1: ஆ சரி
0: ஓகே. நன்றி அண்ணா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க.
1: ஆ நன்றி. சரி
0: ஓகே. இன்னைக்கு நம்ம கூட மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துல இருந்து கால் பண்ணி இந்த விளையாட்டை நம்ம கூட ரொம்ப சூப்பரா விளையாண்டு ட்ரை பண்ணாரு. ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஏஆர் ஆனந்தோட அழகா ஒரு பொண்ணு அப்படிங்கிற பாடலும், அதுக்கப்புறமேட்டு மார்ட்டின் காட்டேஜரோட மிட்டாமிராஸ் அப்படிங்கிற பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க, ஸ்டேட் உண்டாருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹர்னி என் கூட.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடி அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இங்கிலீஷ்ல சில மாதங்களை சொல்லுவேன், அந்த மாதத்துல வரக்கூடிய தமிழ் மாதம் எது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுறலாம். வணக்கம்.
1: வணக்கம் பொங்கல் வயசுல சோனா பண்பலை தொகுப்பாளர் ஸ்ரீகரணிக்கும் காலையிலும் காலை வணக்கம் நேயர்களோடு நேயர்களுக்கும் சேர்த்து
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கேன், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: முன்குறிப்பு
0: கொடுத்துட்டாரு, நானா ரெண்டுமே சொல்லிருவேன்
1: அப்படின்னு.
0: உங்களுக்கான முதல் மாதம் அக்டோபர்.
1: நன்றி.
0: இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து மூலனூர் ஆதவனா ரொம்ப சூப்பரா அருமையா நம்ம கூட விளையாண்டுருந்தாரு. ஸோ ரெண்டு மாதத்தையும் நான்லாம் சொல்லிடுவேன், நானும் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே கரெக்டா சொல்லிட்டாரு அருமையா. ஸோ மக்களே, இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட இதே மாதிரி ஜாலியாக சூப்பராக விளையாடலாம். மைடியர் மக்களே, ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: உங்களுக்கான
2: முதல் மாதம் மே.
1: மே மாதம்ங்களா? சித்திரை வைகாசி.
2: சூப்பர் சூப்பர் நா, கரெக்ட். வைகாசி சித்திரை. அடுத்து வந்து ஆகஸ்ட்.
1: ஆகஸ்ட் ஆகஸ்ட் அப்படின்னா என்ன மாதம் ஆகஸ்ட்?
2: ஓகே. இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு. ரெண்டு மாசத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. நீங்க என்ன ஒன்னு கேக்குறது, நான் ரெண்டுமே சொல்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே, இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது பேக் டு பேக்கில். ஸோ நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த 1.5 மணி நேரம் என் கூட ஜாலியாக விளையாடலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு. அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. நரேஷ் குமாரோட ஏண்டி புள்ள அப்படிங்கிற பாடலும், ஹேவா பிரதர்ஸோட காதலன் அப்படின்ற பாடலும் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க, ஸ்டேட்யூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சோடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.

எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் அங்கே கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம நிகழ்ச்சியில். நம்ம கூட மூணு நேர்கள் ரொம்ப சூப்பராக ஜாலியாக விளையாண்டாங்க. ஸோ இவங்களை மாதிரியே நீங்களும் இந்த கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷில் ஒரு மாதத்தை சொல்லுவேன். ஸோ அந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு தமிழ் மாதங்கள் இல்லை ஒரு தமிழ் மாதத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இதுதான் இந்த விளையாட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நம்ம கூட இன்னும் நிறைய நேயர்கள் வந்து விளையாடுறதுக்காக காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் மறக்காமல் கால் பண்ணிடுங்க. ஸோ எஃப்எம் நம்பர் 9787-7107 இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. அண்டு காலையில் வந்து நான் ஏஞ்சி ஒரு 7 மணிக்கு வெளியில் போகலான்னு போனேன். நல்ல ஒரு செம்ம கிளைமேட்டு, வெயிலும் அடிக்காமல் மழையும் வராமல் ஒரு மாதிரி நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் அதுவே ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு கிளம்பி இங்கே வந்து உட்கார்ந்தா பயங்கரமாக வெயில் பிச்சு எடுக்குது. ஸோ உங்களோட இடத்துலையும், அதாவது உங்கள் ஊர்லேயும் எப்படி வெயில் அடிக்குது அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லுங்க. ஸோ ஈவினிங் மழை வருமா அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்களோட கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற இந்த விளையாட்டை நம்ம விளையாடலாம்.

0: தக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: அப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா, கண்டுபிடி அப்படிங்கிற இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து தமிழில் நான் சொல்ல மாட்டேன், தமிழில் நீங்கள் தான் சொல்லணும். இங்கிலீஷில் ஒரு மாதத்தை நான் சொன்னேன்னா, அந்த மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதம் எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒரு சிறப்பு நேயர்னு சொல்ல முடியாது, சிறப்பு தொகுப்பாளர்னு சொல்லலாமே. ஸோ அவர் தான் வந்திருக்காரு, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 9 மணி வரைக்கும் நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சத்யா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஸ்ரீகர்ணி, எப்படி போகுது உங்களோட ஷோ?
1: அருமையாக போகுது. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க இல்லையா, வாகை சூடவா நான் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசுகிறீங்களா?
2: ஆ, கண்டிப்பாக பிரதீபா. சரி,
1: பார்த்தீங்களா, பிரதீபான்னுட்டீங்க. ஸோ அப்போ பிரதீபா கூட தான் அடிக்கடி வாகை சூடவா நிகழ்ச்சியில் விளையாடிட்டுருக்கீங்களோ?
2: டெய்லியும் பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறனால நீங்கள் ஸ்பெஷலாக வந்திருக்கீங்க.
1: ஓகே ஓகே, சரி ஓகே, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் மாதம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட்.
2: ஆகஸ்ட் ஆகஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஆவணி மாதம்.
1: இல்லை, இவ்வளோ யோசிச்சு சொல்கிறீங்களா, டைம்லாம் இல்லை உங்களுக்கு, கரெக்டாக டக்கு டக்குன்னு சொல்லணும்.
2: ஓகே, அடுத்த தடவை பாருங்க
1: அப்படின்றீங்களா? சரி, உங்களுக்கான மாதம் ஜனவரி.
2: ஜனவரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தை.
1: நீங்கள் டக்குன்னு சொன்னதுனால என்னால் பேச முடியல. சரி, அடுத்து செப்டம்பர்.
2: செப்டம்பர் வந்துட்டு புரட்டாசி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், செமையாக சொல்லி ரொம்ப அருமையாக இன்றைக்கி விளாண்டிங்க. ஸோ டக்கு டக்குன்னு சொன்னது உங்கள் டக்கு வந்து நான் பார்த்தேன், எப்படி வந்து நீங்கள் விளாண்டிங்கன்னு. ஓகே, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. அடுத்த 1 மணி நேரம் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டை நம்ம வந்து விளையாண்டோம். ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் நமக்கு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம விளையாடலாம். யாரு கூட அப்படின்னா டால்மியா காலனில இருந்து பாஸ்கரனா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட விளையாண்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சூப்பர் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. நான் இன்னைக்கு என்ன
1: விளையாட்டுன்னு தெரியுமா?
0: ஓகே சரி. என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் வந்து மாதம் சொல்லுவேன், இங்கிலீஷ் மாதம், அதில் வரக்கூடிய தமிழ் மாதத்தை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ விளையாண்டலாமண்ணா? ஓகே. உங்களுக்கான முதல் மாதம் நவம்பர்.
1: நவம்பர் கார்த்திகை.
0: கார்த்திகை கரெக்ட் கரெக்ட்னா? ஓகே. அடுத்து வந்து செப்டம்பர்.
1: செப்டம்பர் அது ஏன் பிறந்த மாதம்? ஆவணியும் பாதி நாள் இருக்கு. புரட்டாசி.
0: புரட்டாசி ஆவணி. ஓகே கரெக்ட்னா? அடுத்து ஜூலை.
1: ஜூலை ஆணி வருமா? ஆணி ஆடி.
0: ஆணி ஆடி. ஓகே ஓகேண்ணா, கரெக்ட்னா? ஓகே சூப்பரா விளையாண்டீங்க, நன்றிண்ணா. ஓகே, இன்னைக்கு டால்மியா காலனில இருந்து பாஸ்கரனா நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர் இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சோடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷில் ஒரு மாதத்தை சொல்லுவேன், அந்த மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதம் எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா
0: சந்திரசேகர்னா? ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த பொழுதெல்லாம் உங்களுக்கு?
0: நல்லா பிரைட்டா ஸ்டார்ட் ஆச்சுன்னா. சோ 7 மணிக்கு ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு, பட் இப்ப வந்து பட்டையை கிளப்புது வெயில்.
6: வேலூர்லயும் பயங்கரமா வெயில் அடிக்குது, ஆனா நல்ல மழை அப்படிங்கறது தெரிஞ்சது.
0: ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கலாம்.
6: மகிழ்ச்சி.
0: முதல் மாதம்
6: என்ன
0: அப்படின்னா? சூப்பர். நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
6: இன்னும் ரெண்டு கேளுங்க.
0: ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்ச்.
6: மார்ச்சா? பங்குனி.
0: ஓகே, மே.
6: மேவா? என்ன வரும்? வைகாசி.
0: வைகாசி. ஓகே, அருமைனா.
6: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா பிடிச்சிருக்கு.
0: ஓகே ஓகே, நன்றிண்ணா.
6: தேங்க் யூ சோ மச் பா. அந்த வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டேவா மீட்டம். பை.
0: நன்றி. ஓகே, இன்னைக்கு காட்பாடியில இருந்து சந்திரசேகரண்ணா நம்ம கூட பேசியிருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க. ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருந்தோம். நம்ம கூட நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நீங்களும் இந்த விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம் ஜாலியாக. ஸோ இந்த விளையாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷில் ஒரு மாதத்தை சொல்லுவேன், அப்புறமேட்டு அந்த மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இதுதான் இந்த விளையாட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில், அதாவது நாளைக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமாவோ இல்லை ஒரு கால் மூலயமாவோ நீங்கள் சொல்லலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவு அறிவு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம வந்து நிறைய நேயர்களோட விளையாடிட்டே இருந்தோம். ஸோ தொடர்ச்சியா அடுத்ததான் நேயர்களோட நம்ம விளையாடலாம். இப்போ ஒரு முக்கியமான தகவல் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்மம்பட்டி அரிமா சங்கம், ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனை, ரத்த வங்கி மற்றும் தம்மம்பட்டி அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்தக்கூடிய ரத்த தான முகாம் வர செப்டம்பர் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு தொடங்கி 2 மணி வரைக்கும் நடக்க போகுது. தம்பம்பட்டி அரசு மருத்துவமனையில் இந்த ஒரு முகாம் வந்து நடக்க போகுது. இங்கே வந்து 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் மற்றும் 45 கிலோவுக்கு மேலே எடையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து ரத்த தானம் செய்யலாம். வரவங்க எல்லாருக்குமே உடல் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமேட்டு ரத்த தானம் செய்யலாம். அண்டு ரத்த தானம் செஞ்சதுக்கப்புறமேட்டு உணவு பானம் மற்றும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சான்றிதழ்கள் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ உடம்பு சரியில்லாதவங்க, காய்ச்சல் இருக்கிறவங்க ரத்த தானம் செய்ய வேண்டாம். அதோட வரக்கூடிய, அதாவது ரத்த தானம் செய்யறதுக்கு வரக்கூடிய எல்லாருமே ஆதார் அட்டை மறக்காம கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அடுத்ததான் நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: உணவை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீயர்னி. சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மாதத்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய தமிழ் மாதம் எது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லணும். சோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் பிரதீபாங்கிவா.
1: அக்கா நான் ஸ்ரீயர்னி. நடக்கக்கூடிய தமிழ் மாதம் எது அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு ஜனவரி அப்படின்னு நான் சொன்னா, ஜனவரி மாசம் தை வரும் இல்லையா, அது வந்து நீங்க சொல்லணும். விளையாடலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் மாதம் டிசம்பர். அக்கா டிசம்பர் மாசம் நல்லா மழை எல்லாம் பெய்யும், ஜில் ஜில்னு இருக்கும் இல்லையா, அது என்ன மாசம்?
2: கார்த்திகை.
1: கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்டா கார்த்திகை அண்ட் மார்கழி.
2: கார்த்திகை மார்கழி, ஃபர்ஸ்ட் கார்த்திகை சொல்ற மார்கழி.
1: ஓகே, அடுத்து வந்து ஜூலை. ஜூலை.
2: ஜூலையா?
1: ம், பண்டிகை எல்லாம் போடுவாங்கல்லக்கா, திருவிழா. திருவிழா எல்லாம் போடுவாங்க இல்லையா, பண்டிகை. ஆடி. கரெக்ட் கரெக்ட்கா. ஓகே, அடுத்து மார்ச்.
2: மார்ச் ஐகாசி.
1: ஆணி. கடைசி மாதம், கடைசி மாதம்
2: மார்ச். பங்குனி.
1: பங்குனி. ஓகே கரெக்ட்கா, சூப்பரா விளாண்டிங்க, நன்றி.
2: ஓகே நன்றி ஹரணி, பாய்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஓகே மக்களே, ஸோ அதோட நானுமே இப்போ இங்கே நிகழ்ச்சியிலருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வாகை சுடவா நிகழ்ச்சிக்கான ஒரு கேமோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் யாரெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா, காட்பாடியிலேருந்து சந்திரசேகரண்ணா, டால்மியா காலனியிலேருந்து பாஸ்கரண்ணா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரியண்ணா, திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவனண்ணா, மாணிக்கமண்ணா மங்களபுரத்துலேருந்து, அதுக்கப்புறமேட்டு எழிலரசி அக்கா ஸ்டீல் பிளான்ட்லேருந்து, இவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நம்ம கூட கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.

ஓகே மக்களே, ஸோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு 7 மணிக்கு ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வாகை சுடவா நிகழ்ச்சியிலையும் ஒரு அருமையான கேமோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்ரீ அர்னி, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாபாய் மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மக்காச்சோளம் சாகுபடிக்கு 100% மானியம், ரூபாய் 11,500 மதிப்பிலான பொருட்கள் இலவசமா கொடுக்கறாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறைந்த நாட்கள்ல நிறைவான மகசூல் நினைச்சு பார்க்க முடியாத கணிசமான லாபம். இதன் காரணமா விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மத்தியில மக்காச்சோள சாகுபடி மீதான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2025-26 நிதியாண்டுல மட்டும் மாவட்டத்துல சுமார் 2,241 ஹெக்டேர் பரப்பளவுல மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த உற்பத்திய தொடர்ந்து அதிகரிக்கும் நோக்கில விவசாயிகளோட வருமானத்தை பெருக்கறதுக்கும் வேளாண்மை துறை ஒரு அதிரடி மானிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எங்க யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ 63 ஹெக்டேர் பரப்பளவுல செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்பட இருக்கு. இதுல பயனடையக்கூடிய வட்டாரங்களா முகையூர், காணை, செஞ்சி, திருவெண்ணை நல்லூர் இதெல்லாமே இருக்கு. 11,500 மதிப்பிலான இலவச இடுபொருட்கள் தொகுப்பு இந்த திட்டத்தின் கீழ தேர்வு செய்யப்படும். விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 11,500 மதிப்பிலான உயர்தர இடுபொருட்கள் 100% முழு மானியத்துல இலவசமா வழங்கப்படுது. சரி, விவசாய மக்கள் நீங்க கேட்கலாம் இதுல என்னென்ன அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நான் சொல்றேன். தொகுப்புல என்னென்ன அடங்கி இருக்கு அப்படின்னா, வீரிய ரக விதை ATA 752, மக்காச்சோளம் 15 கிலோ திரவ உயிர் உரம், 1 லிட்டர் நுண்ணூட்ட உரம், 12.5 கிலோ வளர்ச்சி ஊக்கி, மக்காச்சோளம் மேக்சிம் 15 கிலோ, படைப்புழு கட்டுப்பாட்டு மருந்து, மெட்டாரைசியம் அனிசோபிலே 4 கிலோ, இதை எல்லாமே கொடுக்கறாங்களா. விண்ணப்பிக்கிறது எந்த மாதிரின்னு நீங்க கேட்கலாம். இந்த திட்டத்துல இணைஞ்சு பயன்பெற விரும்பக்கூடிய முகையூர், காணை, செஞ்சி மற்றும் திருவெண்ணை நல்லூர் பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் உடனே வந்து இதை அப்ளை பண்ணலாம். தொடர்ந்து ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க உழவர் செயலி வாயிலா உடனடியா முன்பதிவு செய்யணும். நேரடியா விண்ணப்பிக்க நில ஆவணங்களோட, அதாவது பட்டா, சிட்டா, அடங்கல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆவணங்கள் உங்களோட வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகி பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வாய்ப்பை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் கேட்டுக்கிறாங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994636030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மனிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு பயிர் வளரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம தாண்டி வர வேண்டியதாதான் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பயிர் வளர்றதுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பயிர் வளர்றதுக்கு சரியான கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இப்போ இந்த இவர் கொடுத்திருக்கிற இந்த கோட்பாடின் அளவுகள்ல உங்க மண் இருக்குது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க மண் நீங்க நினைக்கிற பளபளப்பு தன்மையை அடையும், அதாவது அந்த இயற்பியல் தன்மையை அடையும். அந்த மண்ணுக்குள்ளார தேவையான அளவு காற்றும் நீரும் ஊட்டச்சத்தும் இருக்கும். ஒரு பயிர் வளர்வதற்கான ஒரு சரியான கட்டமைப்பா இந்த மண் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் வில்லியம் ஆல்பிரைட் சொல்ற மண் சமநிலை கோட்பாடு. சோ மீளுருவாக்க விவசாயத்துல நாங்க முதல்ல பண்றது இதுதான். ஒரு முழுமையான மண் பரிசோதனை செஞ்சு அதுல சிஇசி எவ்வளவு இருக்கு, அதாவது கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, பேஸ் சாச்சுரேஷன் பெர்சன்டேஜ், அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இந்த அளவுகோல் எவ்வளவு இருக்கு, அது சமநிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன மாதிரியான இடுபொருட்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை நாங்க கொடுக்குறோம். இதுதான் முதல்ல நாங்க பண்றது. இந்த மண் சமநிலையை நம்ம சரியா பண்ணும் பொழுது நமக்கு இன்னொரு நன்மையும் இருக்கு, அதாவது கலை மேலாண்மை. 2013 அமெரிக்கால ஜேஎல் மெக்காமன் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்கார். இந்த புக்கோட பேர் When We Talk, கலைகள் நம்மிடம் பேசும் பொழுது அப்படின்னு ஒரு தமிழாக்கம் வச்சுக்கலாம். அந்த புக்ல அவரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கலை செடிகளை அமெரிக்கால முழுமையா ஆராய்ஞ்சிருக்கார். அந்த கலை ஏன் வருகிறது, எந்த சூழல்ல வருகிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆழமா ஒவ்வொரு கலையும் 1000 கலைகளை ஆராய்ஞ்சிருக்கார். அந்த ஆராய்ச்சியில அவர் கண்டுபிடிச்ச காரணங்கள், அதாவது கலை வளர்வதற்கான காரணங்கள் அப்படின்னு பிரதானமா 2 விஷயங்கள் சொல்றார். ஒன்னு, ரொம்ப கம்மியா கால்சியம் இருக்கிறது மண்ணில், அதே சமயத்துல ரொம்ப அதிகமா பொட்டாசியம் இருக்கிறது. சோ இந்த இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப கலை வளர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
2: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் செக்காரப்பட்டி கிராமத்துல இருந்து வனிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்களுக்கு என்ன பண்றது, பெரியவங்க அந்த காலத்துல வந்து இடத்த வாங்கி போட்டாங்க, அவங்க செஞ்ச தொழில நாங்க அப்படியே வழி வழியா செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: விவசாயம்னா இப்போ வந்து நம்ம ஆள் வச்சு செய்கிறோம்ல, இதோட வருமா செலவு அதிகமாகிக்கிட்டு போகுது. தவிர்த்து நம்ம செஞ்ச தொழிலுக்கான நம்ம செஞ்ச விவசாயத்துக்கான முதலீடு தான் அதிகமாக போடுறோமே தவிர்த்து வருமானமெல்லாம் அதிகமாக கிடையாது. அந்த வருமானத்துங்கன்னா இது பொருளோட தரத்தை பார்த்து அந்த பொருளுக்கான விலை அதிகமாக இருந்தால் அது அதிகரிச்சுட்டு போனால் தான் நாங்கள் விவசாயிங்க வந்து செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து செய்ய முடியும். அதெல்லாம் இதில் ஒன்றும் பெருசன்னு வரலை. நாங்கள் தான் இப்போ ஆளுங்க ஃபர்ஸ்ட் 70 ரூபாயிலிருந்து 50 ரூபாயிலிருந்து நான் வந்த வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க 20 வருஷமா. இப்போ வந்து 250 ரூபா 300 ரூபா வந்துச்சு. இப்படி ஆளுங்க கூலி அதிகமானச்சை தவிர்த்து விவசாயிங்களுக்கு பொருளோட விலை அதிகமாக ஆகவே இல்லை. அது அதிகமானா விவசாயம் இப்படியே நடக்கும், இல்லைன்னா அவங்கவுங்க விவசாயத்தை குறைச்சிட்டே வந்துடுவாங்க. கண்டிப்பாக பொருளோட விலையை வந்து அதிகப்படுத்தணும். விவசாயிகிட்ட நேரடியாக எடுத்து பொருளை விலை அதிகப்படுத்தினாங்களா மட்டும்தான் இப்போ நாங்களாம் பொழுதுநிக்கி செய்கிறோம். இப்போ அவங்க ஆளுங்க வந்து காலையில் 9 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு போயிட்டே இருப்பாங்க, அவங்களாம் எதுவும் கேட்க முடியாது. நாம் வந்து பொழுதுநிக்கி இருந்தால் தான் அதை நாம் கொஞ்சம் கம்மிப்படுத்தி நம்ம செய்ய முடியும். ஆனால் பொருளோட விலை அதிகம் இல்லை. தண்ணி இந்த ஊரில் கம்மி தான், இங்கெல்லாம் அதிகம் இல்லை. மழை பெஞ்சா மட்டும்தான் இங்கே சமாளிக்க முடியும், இல்லைன்னா அது இங்கே ஒரு ஓடை இருக்குது, அதில் தண்ணி வந்தால் கொஞ்சம் அதோட ஈரப்பதம் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் எடுத்து கொடுக்கும். அந்த ஓடை தண்ணியும் இல்லை. இப்போ மழை இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சி போனதுனால எல்லாத்துக்குமே வந்து இப்போ 1 ஏக்கராக்குதுன்னா 20 சென்ட் தான் தண்ணியே பாய்க்க முடியும். அதுவும் வந்து 2-3 நாள் தண்ணியை தான் அங்கே பாய்க்க முடியும். அதை வச்சு எப்படி மக்கள் வந்து பிழைக்க முடியும்? விவசாயத்தையே நம்பிட்டு இருக்கிறவங்களும் பிழைக்க முடியாது. ஏதோ கூலி வேலைக்கு போய் அந்த டைமில் குச்சி கிழங்கு வைப்பாங்க, அது வந்து குறிப்பிட்ட ஏக்கரா கணக்கெல்லாம் வைக்க முடியாது, ஒரு 10 சென்ட் 20 சென்ட். அப்புறம் காய்கறி தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாங்களா காய்கறி, மஞ்சள், குச்சி கிழங்கு, அதான் கத்திரிக்காய், வெண்டங்காய், கொத்தரங்காய், சொரக்காய், பீக்கங்காய், இது அது ஒவ்வொரு சின்ன ஒரு 20 சென்ட் 10 சென்ட்டுக்குள்ள தான் பண்ணி அதை விற்பனை பண்ணிக்குவோம். நன்றிங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இந்த வருஷம் மழை பாத்தீங்க அப்படின்னா குறைவு தான், நம்மள நிறைய பேருக்கு இது வந்து தெரியும். நம்ம நினைச்ச மாதிரியும் இந்த வருஷம் வந்து மழை பெய்யல, இதனால நிறைய பேரோட வாழ்வாதாரமும் வந்து பாதிக்கப்படுது. நாங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை நம்பிதான் இருக்கோம் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சர்மிளா ஹெகில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஹைபிரிட் போடுறதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதே போல உர பயன்பாட்டை எப்படி அதிகரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும்.
1: இன்னொன்னு வந்து, நம்ம வந்து இப்ப நிறைய ஹைபிரிட் வந்து நிலத்துல போடுறோம். அப்படி போடும் போது அது வந்து நிறைய சத்துக்களை மண்ணில இருந்து புரிஞ்சு எடுத்துக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 30 மில்லியன் டன் வந்து சத்து வந்து மண்ணில இருந்து இந்த பயிரெல்லாம் எடுத்துக்குது. பட் நம்ம போடுற சத்துக்களை வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 20 மில்லியன் டன் தான் வந்து நம்ம போடுறோம். சோ அதுல வந்து 10 மில்லியன் டன் கேப் ஆகுது. சோ இந்த காரணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது நம்ம வந்து இதையெல்லாம் எப்படி வந்து கம்மி பண்றது. இன்னொன்னு வந்து உரங்களுக்கு பயன்பாடு வந்து எப்படி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு முறைய வந்து நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த நானோ டெக்னாலஜியில வந்து நம்ம உரங்கள் தயாரிக்கலாம், பூச்சிக்கொல்லிகள் என்ன வேணாலும் தயாரிக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து நானோ உரங்கள் அப்படின்றத வந்து எப்படி வந்து பண்றது, இதனால உள்ள என்ன பயன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நானோ உரங்கள் வந்து எப்படி, நானோனா வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப சின்னது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து யூரியா எல்லாம் மண்ணுல போடும் போது என்ன ஆகுதுன்னா, அது 8 நாள்ல வந்து அதோட எல்லாமே வந்து கரைஞ்சு போயிருக்கு. பயிருக்கு வந்து அதிகமா கிடைக்கிறது இல்ல. அதாவது பயிருக்கு தேவைப்படுற டைம்ல வந்து நம்ம போடுற கன்வென்ஷனல் யூரியா வந்து கிடைக்கிறது இல்ல. இப்ப நம்ம நானோ யூரியா அப்படின்னு பாக்கும்போது அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, பயிருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற மாதிரி, அதாவது பயிரோட அது முளைக்கிறதுல இருந்து அறுவடை வரைக்கும் அந்த நைட்ரஜன் வந்து அதுக்கு கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரி நானோ உரங்களை வந்து நாங்க தயாரிக்கிறோம். நானோ உரங்களை வந்து நானோ துகள்கள்ல வந்து இந்த சத்துக்களை வந்து உள்ளடக்கி நம்ம பண்றோம். அந்த டைம்ல பண்ணும் போது அந்த நானோ உரங்கள்ல இப்ப சப்போஸ் நைட்ரஜன்னா, அந்த நைட்ரஜன் வந்து அந்த அதை தாங்கிட்டு இருக்கிற அந்த நானோ துகள்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து பயிருக்கு வந்து கிடைக்குது. இப்ப வந்து மெயினா வந்து நானோ உரங்கள்ல வந்து அந்த நானோ துகள்கள், அதாவது நானோ தாங்கிகள்னு சொல்றோம், அந்த சத்துக்களை தாங்கக்கூடிய அந்த தாங்கிகள், அதுல வந்து நிறைய டைப் இருக்கு. அதுல வந்து இப்ப நம்ம மெயினா வந்து ஜியோலைட் சொல்றோம். ஜியோலைட் வந்து அது வந்து ஒரு களிமண், அது வந்து நமக்கு வந்து சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த ஆபத்தையும் விளைவிக்காது. மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள் எதுக்குமே வந்து அது வந்து எந்த கேடையும் விளைவிக்காது. சோ இந்த ஜியோலைட் பாத்தீங்கன்னா அது ஒரு களிமண், அதுல வந்து நிறைய வந்து துளைகள் இருக்கும்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயிர்களுக்கு நானோ உரங்கள் எந்த மாதிரி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: மணி பிளான்ட் செடி செழிப்பாவும் பசுமையாவும் வளரணும் அப்படின்னா சில டிப்ஸுகளை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. பால்கனி, வரவேற்பறை, ஜன்னல் அல்லது அலுவலக மேசை போன்ற இடங்கள்ல காணக்கூடிய ரொம்பவே பொதுவான செடிகள்ல மணி பிளான்ட் ஒண்ணு. அதனுடைய பச்சை இலைகள் மற்றும் குறைஞ்ச பராமரிப்போட வளரக்கூடிய தன்மை காரணமா ஒரு சிலர் இதை வந்து விரும்புறாங்க. தொடர்ந்து வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட் ஒரு மங்களகரமான செடியா கருதப்படுது. இருந்தாலுமே சில சமயங்கள்ல இந்த செடி திடீர்னு வளர்றத நிறுத்திடும். புதிய இலைகள் குறையிறது, சின்ன இலைகள் அல்லது இலைகள் மஞ்சள் நிறம் அடையிறது போன்ற பிரச்சனைகள் தோன்றும். அப்ப செடி சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல செடிக்கு முறையான பராமரிப்பு கிடைக்காததே இதுக்கு காரணம்னு சொல்லலாம். மணி பிளான்ட் பொதுவா அதிக பராமரிப்பு தேவைப்படாத செடியா இருந்தாலுமே அதுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கு. சரியான வெளிச்சம், போதுமான நீர், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்றதுக்கு போதுமான இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செடி வேகமா வளரும். கோடை மற்றும் பருவமழை காலங்கள்ல மணி பிளான்ட் செடியோட வளர்ச்சி குறிப்பா வேகமா இருக்கும். குளிர்காலத்துல இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சாலுமே முறையான பராமரிப்போட இது ஆரோக்கியமாவே இருக்கும். முதல்ல மணி பிளான்ட் செடிய சரியான இடத்துல வைக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த செடிக்கு நேரடி சூரிய ஒளி பிடிக்காது. அதிகப்படியான சூரிய ஒளி இலைகளை கருக செய்து பழுப்பு நிறமா மாறிடும். அதே சமயம் அதை முற்றிலும் இருண்ட இடத்துல வைக்கிறது அதனுடைய வளர்ச்சியை குறைச்சிரும். அதனாலதான் மறைமுகமான ஒளி படக்கூடிய இடத்துல அதை வைக்கிறது சிறந்தது. ஜன்னலுக்கு பக்கத்துல அல்லது பால்கனியில இருக்கக்கூடிய நிழலான பகுதி இதுக்கு ஏற்றதா இருக்கு. மணி பிளான்ட் ஒரு கொடி வகை தாவரம். அதனால் அது மேல் நோக்கி வளர்றதுக்கு ஆதரவு தேவைப்படுது. இதுக்காக ஒரு பெரிய குச்சி அல்லது வேறு ஏதேனும் பொருளை பயன்படுத்துறது நல்லது. இந்த மாதிரி செய்யறதுனால கொடிகள் மேல் நோக்கி ஏறி வேகமா வளரும். இலைகளும் பெருசாவும் ஆரோக்கியமாவும் மாறும். தரையில விழக்கூடிய கொடிகள் அவ்வளவு வேகமா வளர்றது இல்ல. தண்ணீர் பாய்ச்சுவதும் ஒரு முக்கியமான விஷயம். பலர் தினமும் தண்ணீர் ஊத்துறாங்க. இது செடிக்கு தீங்கு விளைவிக்கும். மண்ணின் மேலடுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் தண்ணீர் ஊத்தணும். அதிகப்படியான தண்ணீர் வேர்களை அழுக செய்திடும். நீங்க உங்களோட மணி பிளான்ட் செடிய தண்ணீர்ல வளர்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணிய மாத்துறது நல்லது. செடி ஆரோக்கியமா வளர ஊட்டச்சத்துக்களும் தேவை. மாசத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரம், இயற்கை உரம் மற்றும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உரத்தை கொடுக்கறது இலைகளை பசுமையாவும் பளபளப்பாகவும் மாத்தும். இருந்தாலுமே அதிகப்படியான உரம் இடுறது நல்லது இல்லைங்க. தொடர்ந்து காஞ்ச அல்லது மஞ்சள் நிற இலைகளை அகற்றணும். இது செடியோட ஆற்றலை புதிய கிளைகள் மற்றும் இலைகளின் வளர்ச்சிக்கு செலுத்த அனுமதிக்குது. கொஞ்சமா கவனிப்பு மற்றும் முறையான பராமரிப்போட உங்களோட மணி பிளான்ட் திரும்பவும் வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். அது பச்சை இலைகளால உங்களோட வீட்டின் அழகை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு இனிமையான சூழலையும் உருவாக்குது. நீங்க ஒரு சின்ன மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மணி பிளான்ட் பல ஆண்டுகளா ஆரோக்கியமா அழகாவும் இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்து இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஓவியம் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஓவியத்தில் நல்லா வந்து சாதிக்கணும், நல்லா வந்துட்டு டீச்சர் ஆகணும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்படுவோம். அதே மாதிரி தன்னுடைய ஓவிய திறமைகள் மூலமா, தன்னுடைய ஆர்ட் அண்ட் டிசைனிங் துறை மூலமா தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கிட்டு அந்த பாதையில் ஆர்ட் அண்ட் டிசைனிங் துறையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ராஜாராம் சார் அவர் கூட தான் பேச போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார், அவருடைய துறைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவர் கூட பேசலாமா? வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பற்றி, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஷன் டிசைனிங் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: ரொம்ப நன்றி சோனா எஃப்எம்க்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ நான் படித்தது வந்து முத்தாயம்மாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாமக்கல்ல. அங்கே வந்து எம்எஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ப்ரியராக வந்து டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் வந்து இங்கே மாமங்கம் கொங்குநாடுல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் எம்எஸ்சி யோகா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரெசென்ட் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் அகாடமி கோயம்புத்தூரில் வந்து, அங்கே வந்து ஆர்ட் அண்ட் டிசைன் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சார், நீங்கள் வந்து ஒரு துறையில் மட்டுமே இல்லாமல் பல துறைகளில் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க, பல துறைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பல துறைகள் எடுத்தும் படிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா?
2: இல்லை, ரீசன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதான், இது நம்ம சொன்னால் இது நண்பன் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பார்ன் ஆகும்போது நம்ம பேரண்ட்ஸ் ஒன்று டிசைட் பண்ணியிருப்பாங்க, என் பையன் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்காக நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். என்னோட ஆம்பிஷன் என்னன்னா என்னோட பேஷன் வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. தென் அதுக்கப்புறம் நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். அவங்களுக்காக டிப்ளமோ பண்ணேன், எனக்காக ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, நம்ம வாக்கிங் இதில் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த யோகா அப்படிங்கிறது மெடிடேஷன் வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ வந்து இந்த ஆலியார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேதாத்ரி மகரிஷி, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எம்எஸ்சி யோகா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்.
1: ஓகே சார். இப்போ நீங்கள் வந்துட்டு யோகா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஆர்ட் அண்ட் டிசைனிங்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்துட்டு சிஎஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஆர்ட் அண்ட் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்துச்சு ஏதோ தெரியுமா?
2: இல்லை, ஆக்சுவலாக டிசைனர் ஆகணுங்கிறது தான் என்னோட பேஷனே. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. நம்ம அதிலே தான் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, சரி அதை நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபேஷன் டிசைனராக இருந்தாலும் சரி, ஆர்ட் அண்ட் டிசைனராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒரு ஜுவல்லரி டிசைனராக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நமக்கு அங்கே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது பர்ஃபெக்டாக இருந்தது. சரி ஓகே, என்ன நம்ம டிசைனர் இல்லைனாலுமே ஒரு ஃபேஷன் டிசைனராக இல்லைனா கூட நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் டிசைனராக நம்ம இருந்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகும், அந்த கம்பெனிக்கு இன்கம் வரும், நமக்கு வரும். அப்ட் ஃப்ரம் தட், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக நம்ம இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டியை நம்ம வந்து க்ரோத் பண்ண முடியுங்கிற விஷயத்தை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து என்ன மாதிரி நிறைய பேர், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஈவன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கு பேசிட்டு இருக்கிறது கூட ஒரு டீச்சர் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணி நீங்கள் நிறைய அடி மீதிலாம் வாங்கி தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ யார் எந்த மூலையில் போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே காட்ஸ் கிஃப்ட் நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க. இதே மாதிரி ராஜாராம் சார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய துறைகள் பற்றியும் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கான சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஆர்ட் அண்ட் டிசைனிங் துறையைச் சேர்ந்த ராஜாராம் அவர்கள் தான் இன்றைக்கி நம்முடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து இவ்வளோ இயர்ஸாக நீங்கள் வந்து ஆர்ட் அண்ட் டிசைனிங் துறையில் வந்துட்டு இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா?
3: சார், ஆக்சுவலி நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து சிஎஸ் அகாடமியில் வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஆகுது. ப்ரீவியஸில் வந்து ஒரு 4 இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஒர்க் பண்ணியிருக்கேன், தங்கம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ விஜி விகாஸ் பப்ளிக் ஸ்கூல் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது மெட்ரிக்கில். அப்படியே நான் செல்ஃப் தாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் பண்ணேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது மெட்ரிக்கில், அங்கேருந்து அப்படியே சிபிஎஸ்சிக்கு அப்படியே போனேன். தென் அங்கேருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு போனேன். தருமபுரி பச்சையப்பா இன்ஸ்டியூட்டில் ஆர்ட் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஸ்கூலில் போனேன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு, இப்போ வந்து சிஎஸ் அகாடமி வந்து ஐஜி சிலபஸில் வந்து மிடில் ஸ்கூல் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்புட் தான், லேர்னிங் அவுட்புட் தான். இன்றைக்கி சர்வேயில் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்தது எப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஏஐ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 80s பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மேனுவல் பெயிண்டிங் ஒர்க்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2K பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து டிஜிட்டலைஸ்டு மாறுனுச்சு. டிஜிட்டல் ஆனோடனே இந்த மேனுவலாக ஒர்க் பண்ணவங்க எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டாங்க 50%. பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை நம்மளாலுமே. தென் அதுக்கப்புறம் இப்போ 2015 அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஏஐ வரப்போகுதுங்கிறது அப்பயே சொன்னாங்க. பட் யாரும் அது பெருசாக எடுத்துக்கல. இப்போ 2023 அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏஐ மட்டும்தான் போனது. இப்போ சேட் ஜிபிடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சேட் ஜிபிடிட்டு போயிடும். இப்போ வந்து சேட் ஜிபிடி வந்ததுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, டிஜிட்டலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் 50% எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ இது என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு அப்கிரேட் ஆகி நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீல்டுலையுமே எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இதில் ரொம்ப அடிபடுறது யாருன்னா வந்து இந்த டிசைனர் ஃபீல்டு தான். இப்போ சேட் ஜிபிகிட்ட நீங்கள் நார்மலாக வந்து எனக்கு இந்த டிசைன் வேணும், இதை பண்ணி கொடுங்கன்னா அது கொடுத்துரும். பட் அது ரெடிமேடாக அதுக்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கோ அதை தான் கொடுக்கும். பட் நாம் வந்து மேனுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்காது. ஈவன் நம்ம டைம் சேவிங்காக நம்ம அதை பண்ண முடியும். இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து, அவர் நேம் சொல்ல முடியாது, பர்சன் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டார், இந்த பிரச்சனை இஷ்யூ போயிட்டுருக்கு வந்து அவர் சூப்பர் ஏஐ வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹியூமன் இதே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் உண்மை. இது டெவலப் ஆக ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2035 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட கண்ட்ரோலில் இந்த சேட் ஜிபிடிங்கிற ஒரு ஏஐ வந்து அவங்க கிட்டே போயிடும். நம்ம ஈவன் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து அதை வந்து நம்ம வாங்குற சுச்சுவேஷன் வந்து போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் சார் செய்யும். ஆனால் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் தான் அதோடைய வெற்றியுடைய ருசியே தெரியும். இவ்வளவு நேரம் ராஜாராம் சார் அவர்கள்

ரொம்ப சூப்பராகவே நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினர் யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆர்ட் அண்ட் டிசைனிங் துறையில் இருக்கக்கூடிய ராஜாராம் அவர்கள் தான். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சார், இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சார். அவங்க குறிப்பிட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க, விருப்பப்பட்டு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கூட அதில் அவங்க பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி குடும்பத்துடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த துறையில் போகும்போது ஃபேமிலி சப்போர்ட் எப்படி சார் இருந்துச்சு?
2: இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில், டு பி ஃப்ரேங்க் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ண வச்சது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நின்று ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஈவன் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் பெரிய அளவில் பேக் போன்லாம் எதுவும் இல்லை. அம்மா வந்து ரொம்ப எங்களெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அப்பா அம்மா அவங்களால முடிஞ்சது எஃபோர்ட் கொடுத்தாங்க. ஈவன் அப்போ வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்போ இருந்திருந்தால் இந்நேரம் நான் நல்லா டெவலப் ஆகிருந்து இன்னும் நல்லா குரோத் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம பிரேக் பண்ணி வந்து தான் ஆகணும். அதுக்காக வந்து நம்ம ரீசனை சொல்லிட்டு இருக்கூடாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுலாம் சொல்லவே கூடாது. அந்த இடத்தை தாண்டி நம்ம அடுத்தது திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு லைவ் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கேன். இது இல்லாமல் இப்போ லைவ் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் ஸ்கெச் பண்ணும்போது என்னோட ஸ்கெச்சிங் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. என்ன நீ ட்ரா பண்ணுற பிகினிங்கில் சொல்கிறேன், 2012-13 எல்லாம். தென் அதுக்கப்புறம் டெய்லியும் அதுக்கு எஃபோர்ட் கொடுத்து நிறையா இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே சில பேர் வந்து யாரெல்லாம் என்ன கிரிட்டிசிசம் பண்ணாங்களோ இப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸாக நல்லா பண்ணுறப்பா, நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கல நீ இந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா, நம்மளை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களோ பற்றி நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா ஒரு அனலைஸ் பண்ணி நாம் அடுத்தளவு க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறது பெருசாக எடுத்துக்க கூடாது.
1: சூப்பர் சார், நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஒரு துறைக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தெரியுது சார். இதே மாதிரி ராஜாராம் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

Yenadan baba senza Vunadan kadal senza உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீயும்

0: சோக்கான வாழ பரோ பாருடி
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
3: இந்த குடி.
2: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
3: ஆ, கேளு கேளு.
2: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
3: நம்ம யூஸுக்கு தானே.
2: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா ஆர்ட் அண்ட் டிசைனிங் ஃபேக்கல்ட்டியா இருக்கக்கூடிய ராஜாராம் அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அவருடைய லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, இந்த துறையில அவர் கத்துக்கிட்ட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சார், இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு ஓவிய போட்டியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு உங்களுடைய சார்பில் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன அறிவுரை சொல்லுவீங்க?
2: இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு டிராயிங் ஃபேக்கல்ட்டியாக ஒரு ஓவிய டீச்சராக இதை நான் சொல்கிறேன் மக்களுக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கள எந்த காரணத்துக்கு கொண்டும் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் உங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கையில் வந்து ஒரு ஒரு ஷீல்டோ ஒரு மெடலோ போட்டுட்டால் நம்ம பையன் வந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன ஆகுனா அது வந்து நடக்கலை அப்படின்னா அந்த குழந்தையோட மனநிலை வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ராய் ஆகும். அது

0: இருக்கும். அதனால அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் நம்ம சொல்ல முடியாது. இது நீங்க ஸ்டேஜில் கொண்டு போய் இந்த 4 பேர் ஒரு 1000 பேர் கலந்துக்கிற ஒரு காம்படிஷன்ல ஒரு 20-25 பேருக்கு நீங்க பிரைஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்கவங்களே உங்களுக்கு பிரைஸ் இல்லை, உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் தான் போ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனநிலையை யாருமே வந்து திங்க் பண்றதே கிடையாது. பிரைஸ் வின் பண்ணவங்களை வந்து பெரிய எக்ஸ்போஷர் பண்றதும் பிரைஸ் வின் பண்ணாதவங்களை வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கறது நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் வந்து ஆர்ட் டிசைனராக இருக்கேன், நானும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே பெருசாலாம் பிரைஸ் வின் பண்ணலையே, நான் என்னோட செல்ஃப் தாட்டில் தான் வந்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் க்ரோத் அப் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா ஒரு 3 கேட்டகரி வச்சுக்கிறாங்க. என்னன்னா பிரைஸ் 1, பிரைஸ் 2, பிரைஸ் 3. ஒரு டாபிக் கொடுத்துறது, உடனே அதில் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது. அது வந்து இது வந்து நான் டு பி ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நான் தப்பான நினச்சாலும் பரவாயில்ல, இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 250 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு 300 ரூபீஸ் நீங்கள் வந்து அதில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அது மாதிரி ஒரு 1000 பேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பான்சர் ரெடி பண்ணி நீங்கள் இது இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பண்ணுறீங்க. நீ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 800 பேருக்குமே பிரைஸ் கொடுக்க வேணாம், ஆனால் அந்த 800 பேருக்கும் ஈக்குவலான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரெகக்னேஷன் கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன் நீங்கள் அதான் எல்லாருக்குமே ரெகக்னேஷன் கொடுங்க, ஏன்னா எத்தனையோ பேர் அதுலேருந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு வரட்டும். அப்படி பண்ணுறதா இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சைக்காலஜிக்கலாகவே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களோட மனநிலை வந்து அவங்க வந்து அடுத்த லெவல் போகாமல் அதை தடுக்கப்படுது. அந்த 5 பேர் பிரைஸ் வின் பண்ணுறவனே ரிப்பீட்டடாக வின் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். இப்போ ஒரு 5 பேர் பிரைஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் கண்டினியூஸாக ஒரு 2 வருஷம் அவனே பிரைஸ் வின் பண்ணிகிட்டே கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு 50% குழந்தைங்க வந்து பூஸ்ட் அப் ஆகி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஃபியூச்சரில் வந்து அது நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து எஜுகேஷனாக பார்க்கறது தான் இன்றைக்குமே நமக்கு க்ரோத்.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம கலந்துக்கிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்படி எல்லாருமே வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக போகும். அந்த ஏமாற்றங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு பரிசுகள் கொடுத்தா நல்லதாக இருக்கும் அப்படி மாதிரி ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார். இதே மாதிரி ராஜாராம் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மனதை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டுத்தீக்கும் நம் குரல்,
4: எட்டுத்தீக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே ராஜாராம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிற ரெடியா இருக்காரு. சார், இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் பல கோர்ஸ் எல்லாமே தாண்டி அதுக்கப்புறமா வந்தால் வந்துட்டு ஆர்ட் அண்ட் டிசைன் அப்படிங்கிற இந்த துறையில் வந்துட்டு இப்போ பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படி மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க?
7: சரி, இப்போது இனிமேல் வந்து நம்ம ஏஐ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்த்தீங்கன்னா 50% ஏஐ இருக்கணும், 50% மேனுவலும் இருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. முதல்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதில் இதோட டெஸ்டினேஷன் என்னன்னே தெரில. இப்போ ஒரு ஆர்ட் படிக்கிறான் அப்படின்னா அதோட டெஸ்டினேஷன் என்ன, அதோட சிலபஸ் என்ன, அது எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. அவங்க ஒரு சில பேர் 50% ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா என் பையன் வின் பண்ணிட்டான்னு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. 50% ஆஃப் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட நல்ல டேலண்ட் இருந்தோம் அவனை கரெக்டான அந்த பாத்வேக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. தட் ஷுட் பி கால்ட் பை ஃபியூச்சர் பாத்வே. இந்த ஃபியூச்சர் பாத்வே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இதில் நிறைய இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே போங்க, அங்கே ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க. வெறும் நம்ம இங்கே உள்ளார வச்சுக்கிட்டே நம்ம டேலண்ட்டை வைக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. நான் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுவுமே இல்லை சார். நம்ம அந்த சர்க்கிள் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அப்கிரேட் பண்ணுறது தான் நான் வந்து பெருசாக பார்க்குறேன்.
6: சூப்பர் சார். இப்போ உங்களை மாதிரி ஆர்ட் அண்ட் டிசைனிங்கில் ஏதாவது ஒரு சாதனை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, நிறைய இளைஞர்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன அறிவுரை
7: சொல்லுவீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு திங் யூ ஷுட் லேர்ன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். 2035 இனிமேல் இதை நான் எந்த இதுவுமே சொல்லலை, நீங்கள் மினிமம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணியிருக்கணும். இது வரும் கண்டிப்பாக. இதே சோனா எஃப்எம்ல நெக்ஸ்ட் எப்போ நம்ம மீட் பண்ண போகிறோன்னு தெரில, எத்தனை வருஷம் கழிச்சுன்னு தெரில, இல்லை நான் சொல்லியோ நடக்குதுலாம் தெரில. பட் 2030 அப்புறம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சரி இல்லைனா பேரண்ட்ஸே வந்து இதை வந்து ப்ரெஷர் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து மினிமம் வந்து நார்மலாக நமக்கு லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து எடுத்து நம்ம பண்ணோம். முக்கியமாக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் இருந்தால் எங்கே வேணாலும் சர்வே பண்ணலாம் சார், டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இல்லாதனால தான் 2011 என்ன மாதிரி ஒருத்தனை நான் வந்து என்னால் வந்து எக்ஸ்போஷர் பண்ணிக்க முடியல. இன்டர்வியூவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரே வார்த்தை எனக்கு தெரியும், டு பி ஃப்ராங்க் சொல்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம்னாரு, மை நேம் இஸ் ராஜாராம் அப்படின்னா தென் டெல் மீ யுவர் செல்ஃப்னாங்க, எனக்கு பேச தெரியல. உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணி இல்லைப்பா உனக்கு இல்லை அப்படின்னு. ஸோ அப்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்கில் 50% போதும், லாங்குவேஜ் 50% இருந்தால் போதும். அந்த லாங்குவேஜ் கிடைச்சா தான் உங்களால் இன்னொரு பிளேஸ்க்கு உங்களால் போக முடியும். இதுதான் என்னோட கம்ப்ளீட் அட்வைஸாக நான் சொல்லுவேன்.
6: ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்கள், அதே மாதிரி எதிர்கால மாணவர்களுக்கான நல்ல அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
7: தேங்க்யூ ஃபார் சோனா எஃப்எம்.
6: நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து இன்னும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்க கூட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. தட்டப்பயணர்களே,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1:01 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் ஜெட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா. இந்த தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம். நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்தாச்சு நான் விஜயபிரியா. இன்றைய இளைஞர்கள் நாளைய எதிர்காலம். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் உள்ளது. வளர்ந்து வரக்கூடிய இந்தியா ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் துவங்கி அறிவியல் துறை வரை அனைத்து துறைகளிலும் ஏஐ தனக்கான இடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியாவிற்கான அடையாளம் நடனம், இசை, கட்டிடக்கலைகள், வழிபாட்டு தலங்கள், விருந்தோம்பல், உடைகள், பாரம்பரிய உணவு, மொழி, இலக்கியங்கள், இப்படி பல பாரம்பரியமான விடயங்கள் இந்தியாவில் உள்ளன. வளர்ந்து வரக்கூடிய இந்தியா எதிர்காலத்தில் எதன் அடையாளமாக திகழும்? பாரம்பரியத்தின் அடையாளமாகவா அல்லது நவீனமயமாக்கலின் அடையாளமாக திகழுமா? நவீனமயமாக்கலுக்கு அடிப்படை பாரம்பரியத்தின் வேர்கள்தான். வேர்கள் திறம்பட வேரூன்றி நின்றால்தான் நவீனமயமாக்கப்படும் என்று சொன்னால், எதிர்கால இந்தியா நவீனமயமாக்கலின் அடையாளமாகத்தான் இருக்குமா? இல்லை, 1000 தொழில்நுட்பங்கள் திரும்பும் திசையெல்லாம் டிஜிட்டல் செயலியாக இருந்தாலும் தலைவலி என்று சொன்னால் பாட்டி கற்றுக் கொடுத்த தயாரித்து தருகிற சுக்கு மிளகு அந்த டீக்கு ஈடாகாது இந்த நவீன மருத்துவம் என்று எதிர்காலத்தின் அடையாளமாக பாரம்பரியம் தான் இந்தியாவை தாங்கி பிடிக்குமா? எதிர்கால இந்தியாவின் அடையாளமாக பாரம்பரியமே இருக்கும் என்று சொல்ல அழையுங்கள். 9787-70107 என்று எண்ணிருக்கு. இல்லை, எதிர்கால இந்தியாவின் அடையாளம் நவீனமயமாக்கலே என்று சொல்லவும் அழையுங்கள். 9787-70107 என்ற எண்ணிற்கு. இன்னைக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும். உயர்தமான மருந்துகளும் நமக்கு கிடைக்குது, அறுவை சிகிச்சைகளுமே கிடைக்குது. இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை, மூளை மாற்று அறுவை சிகிச்சை, இப்படி எத்தனையோ பண்ணவே முடியாது, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நோய்க்கு கூட மருந்து கண்டுபிடிக்கிற உலகத்தில் தான் நாம் இருக்கோம். ஆக மருத்துவத்துறையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ போக்குவரத்து துறை நம்ம எடுத்துக்குவோமே, 1-2 வருஷத்துக்கு முன்னாடி பேருந்துகளில் நம்ம பயணம் செய்யும் பொழுது டிக்கெட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சு தருவாங்க. ஒரு டிக்கெட்டாக நமக்கு கிழிச்சு தருவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுச்சு, எலக்ட்ரிக் மிஷினாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியுது. இத்தனை கிலோமீட்டரா, இத்தனை இந்த ஊரா, இதுக்கு உள்ளதா டிக்கெட் அப்படின்னு அவங்க சும்மா ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணால் போதும், அதற்கான டிக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பேர் ஒரே ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா 5 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு சீட்டாக கொடுக்குறாங்க. இதனால் என்னவாகுது, அந்த பேப்பர்ஸ் வந்துட்டு சேவ் பண்ண முடியுது. இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு துறையிலையுமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு எதை எதெல்லாம் சேவ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையுமே நாம் என்ன பண்ணோம், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடையும் பொழுது எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது எதனுடைய அடையாளமாக இருக்கும், பாரம்பரியமா அல்லது நவீனமயமாக்கலாம்? இப்போ நம்ம நடனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு பழைய காலத்தில் நடனம் அப்படின்றது ஒரு குருகுலத்தில் இல்லைன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு நேரடியாக நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அந்த கற்றுக்கிறதுக்கு எளிமையான வசதிகள் வந்தாச்சு. எல்லாமே ஆன்லைன்லேயே கற்றுக்க முடியுது. ஆன்லைன் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அங்கே அவங்க ஆசிரியர் சொல்லித்தராங்க, இங்கேருந்தே நம்மளால் கற்றுக்கவும் முடியுது, இருந்த இடத்துல இருந்தே நம்மளால் கற்றுக்க முடியுது. ஸோ இப்படிலாம் பண்ணும்பொழுது அந்த ஆசிரியருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், குரு தட்சணை அப்படியெல்லாம் பண்ணுற அந்த பாரம்பரியம் ஒருவேளை வந்துட்டு மறந்துடுறோமோ? அப்ப எதிர்கால இந்தியாவுடைய அடையாளம் பாரம்பரியமா இருக்குமா அல்லது நவீனமயமா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அழியுங்கள். 9787-70107 என்ற எண்ணிற்கு. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636300.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் மதியம் 1:22 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு எதிர்கால இந்தியாவின் அடையாளம், பாரம்பரியமா நவீனமயமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும், என்னதான் நம்ம வந்துட்டு இந்த ஜென்சியாக இருக்கட்டும் இல்லை மில்லினியன்ஸாக இருக்கட்டும், அதாவது 90களில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இப்போ 2000ல் பிறந்தவங்களாக இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதுவே ஒரு கோயில் பண்டிகை, திருவிழாக்கள், கல்யாணம், இந்த மாதிரியான பாரம்பரியமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது வேஸ்ட் சட்டையில் வர்றது, பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு வரும் பொழுது பார்க்கும் பொழுதுலாம் பார்த்தா, என்னதான் மாடர்ன்ல இருந்தாலும் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய உடைக்கான அந்த பாரம்பரியம் அங்கீகரிக்கப்படுகிறது, அது யாருமே மறக்கலை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அதனால எதிர்கால இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறினாலும் கூட இந்தியாவுடைய அடையாளம் அடையாளமா இந்த பாரம்பரியம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் நீங்க அந்த மாதிரி வேட்டி சட்டை புடவையெல்லாம் கட்டிக்கிறது ஒரு நாள் தான், ஆனா மாடர்ன் ட்ரெஸ் தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம அணிஞ்சுக்கிறோம். அதனால எதிர்கால இந்தியாவுடைய வளர்ச்சியா அடையாளமா இருக்கிறது நவீனமயமாக்கல் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம். நீங்க சொல்லுங்க, எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா? இப்போ ஒரு நேயர் இணைப்புல இணைஞ்சிட்டாங்க, பேசுறதுக்காக நாம அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் பா, வேலூர் மாவட்டம் கற்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லமா இருக்கேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
5: சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்லுங்க, எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா?
6: 50-50 நான் ரெண்டும் தான் சொல்லுவேன்.
5: ஓகே ஓகே.
6: ஏன்னா நீங்க சொன்னீங்க அருமையான ஒரு விஷயம், அதாவது ஒரு நாள் ட்ரெஸ் போட்டாலும் பாரம்பரியமான ட்ரெஸ் அப்படின்னா, அந்த நாளை நம்ம பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அந்த நாளை பாரம்பரியமான விஷயத்த நினைவு கூறுறோம். அதற்கு நம்ம நவீனத்தை நோக்கிதான் ஓடுறோம். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி பாரம்பரியமான பண்டிகை, அதை நம்ம கொண்டாடுறோம். எதிர்காலத்திலேயே நம்ம கொண்டாடுவோம், ஆனா அந்த ஒரு நாள்ல நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு நவீனம் அதாவது டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயத்திலயுமே அடையாளமாகத்தான் இருக்கு. உதாரணத்துக்கு மருத்துவத்துல நவீனத்தை பண்றோம், அறிவியல்ல நவீனம் அப்படிங்கறத பண்றோம், அப்புறமா மாடர்ன் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதுல ஒரு நவீனம் அப்படிங்கறத பண்றோம். அதாவது புதிய புதிய வரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியால வருது அப்படிங்கறதுனாலதான். இப்ப ஏஐ கூட பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம் தான், அது நவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுது. அத இந்தியால அந்த நவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உட்புகுத்தாத அல்லது அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போகவே போகாது. அதே சமயத்துல பாரம்பரியமும் இருக்கும். ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பாரம்பரியமா அந்த இடத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் அந்த அயோத்தி அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ராமர் கோவில் அப்படிங்கறத திறந்து வச்சாரு இல்லையா? இன்னைக்கு உலகமே பார்த்து வியக்குது அப்படின்னா, நவீனமான கட்டிடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியம் தான். எதிர்வரக்கூடிய காலகட்டத்திலயும் கூட இந்தியால நவீனமும் இருக்கும், அதே சமயத்துல பாரம்பரியமும் இருக்கும். இத இரண்டும் கலந்த கலவியாக அது பாதி இது பாதின்னு ஒரு நாடு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறத ஒரு விஷயத்த கடந்தாதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்றைய நவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசா வந்திருக்குன்னா அது பாரம்பரியத்தை தழுவி வந்த ஒரு விஷயம் தான். அதையும் நம்ம மனசுக்குள்ள நினைச்சு அதை யோசிச்சு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடப்பாடும் இருக்கு இல்லையா?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்கன்னா, பாரம்பரியம் அப்படின்றது ஒரு மரத்துடைய வேர் மாதிரி, இந்த நவீனமயம் அப்படின்றது அதுல இருந்து வந்து கிளைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கு ரொம்ப நன்றி.
6: நன்றி
5: நன்றி. ரொம்பவே அழகா சொல்லிட்டு போனாங்க. ரெண்டுமே இருக்கணும், 50-50 தான். ஏன்னா இப்போ நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பழைய காலத்திலே இருக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு இப்போ ஒரு நாடே இன்னொரு நாட்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்மளும் அந்த பொருளாதாரத்துல முன்னேறணும், ஒவ்வொரு துறையிலும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி மேலே நாம் வந்துட்டு அதிக நாட்டம் செலுத்தி அதை வளர்ந்து அதை நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கோம். அதனால ஒவ்வொரு துறையுமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன வளர்ந்தாலும் இந்தியாவுடைய எதிர்கால இந்தியாவுடைய அடையாளமாக இருக்க போகிறது பாரம்பரியமா அல்லது நவீனமயமா? இந்த தலைப்பில் நீங்களும் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-7107 என்ற எண்ணிற்கு பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
7: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போல்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:33 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா என்ற தலைப்புல இன்னைக்கு நாம பேசிட்டே இருக்கோம். ஒவ்வொரு துறையுமே வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எல்லாமே நவீனமயமாக்கப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது அதனுடைய போக்குவரத்து துறை சாலை ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கணும். அதே மாதிரி ரயில்வே துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், மருத்துவத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரயில்வே துறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பழைய காலத்தில் எப்படி இருந்தது, என்ஜின் அதாவது நீராவி மூலமாக செயல்படக்கூடிய அந்த என்ஜின்லாம் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன், வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரயில்கள் வருது, மெட்ரோ ரயில்னு சொல்லிட்டு அந்த நவீனமயமாக்கப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டாக ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு துறையுமே வளர்ச்சி அடைஞ்சு. இப்போ பழைய காலத்தில் ஒரு ட்ரெயினுக்காக நிறைய நேரம் வெயிட் பண்ணலாம், இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது அந்த ஊருக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்கள்லாம் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பேருந்து வசதிகளும் அதிகமாயிட்டே இருக்கு. இது எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. எதிர்கால இந்தியாவுடைய அடையாளமாக இருக்க போகிறது பாரம்பரியமாக நவீனமயமாக சொல்றதுக்காக ஒரு நிகர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். சோனா பெண்மலையின் இனிய தொகுப்பாளர் விஜயபிரியா அவர்களுக்கும் நமது நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோழ ராதவன்.
1: வணக்கம் ராதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேன். நீங்க எப்படி கூட நிகழ்ச்சி
1: சொல்றீங்க, அதே போல நானும் உங்களுடைய கருத்து என்ன, எதிர்கால இந்தியாவுடைய அடையாளமா இருக்க போறது பாரம்பரியமா அல்லது நவீனமயமா?
2: இந்தியாவின் அடையாளமா இருக்கிறது பாரம்பரியம் தான் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா பல காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பாரம்பரிய இந்தியாவோடய இருக்க முடியுமா? பழைய காலத்துல ஆதி மனிதர்கள்லாம் உடையெல்லாம் இல்லாம இலைதலைகளெல்லாம் கட்டி அப்புறம் நவீனமா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோமே ட்ரெஸ்ஸு மாறினாங்கல்ல,
1: இல்லைங்களா?
2: அது போல வர்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாற்றிதான் ஆகணும். முதல்ல எல்லாம் பாரம்பரிய இந்தியா வந்து சவால் லெட்டர் போட்டு எதுனா காத்துட்டு பதில் வர காத்துன காலமெல்லாம் போச்சு. இப்போ நம்ம போயிட்டு பேசுகிற பாருங்க, கை பேசுதுலேயே
1: ஒவ்வொன்னு
2: ஒவ்வொரு தனி மனிதனோட சட்டம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு என்னென்னமோ மாடல்கள் எல்லாம் மாறிக்கிட்டு வருது. சாட்டிலைட்டுகள் எல்லாம் இதெல்லாம் அது இந்த காலத்துல இருந்தா இப்பதான கண்டுபிடிச்சு கொடுத்தது இல்லைங்களா? அதனால நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி மனிதர்களும் மாறிக்க வேண்டியது. அப்ப பாருங்க, நான் இப்ப ஹோட்டலுக்கு வந்து நின்றுட்டு நீங்க கேக்குறதுக்கு அங்க போய் வீட்டுல இறங்கி பேசுறதுக்கெல்லாம் இங்க வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு நவீன காலம் ஆயிடுச்சுல.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: வீட்டுக்கு போய் பேசுவோம்
1: இல்லையா? டெலிபோன் வீட்டுக்குள்ளதான் இருக்கும்.
2: அதே போல வருங்கால இந்தியா நாடு பாரம்பரிய மறுப்பு இருக்கு இல்ல, ஏன்னா அப்படி இருந்தா நாம இப்படி வந்திருக்கிறோம்
1: முன்னேறி.
2: அதனால நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருங்கால இந்தியாவுக்கு முன்னேற்றி கொண்டு செல்வது வருங்க வரும் இளைஞர்களுடைய கடமை. ஏன்னா வருங்காலத்துல இன்னும் கூட நவீன காலமயமா வரும், உங்க காலத்திலேயே பாக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: எனக்கெல்லாம் 63 வயசு அந்த நவீன கால இதுகளை எல்லாம் பேச எனக்கு ஆசைதான். சொல்ல போனா நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி
1: காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி நன்றி. அதாவது பாரம்பரியம் இருக்கட்டும், ஆனா நவீன மயமாக்கலுக்கு நம்ம மாறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழையுங்கள். 9787701078 என்ற எண்ணிற்கு பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
3: கருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க?
5: ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
4: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க?
5: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதுக்குதான்.
6: ஒரு புத்திசாலித்தனம்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: நேரம் மதியம் 1:44. எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா என்ற தலைப்புல இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கும் பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்தோம்பல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போவோம். அந்த மாதிரிலாம் போகும் பொழுது அங்கே வீட்டில் என்ன இருக்கோ, வாங்க வாங்க வாங்க உட்காருங்க, ஏதோ ஏதோ சமைச்சு தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு விருந்தோம்பல் அப்படிங்கும் பொழுது கூப்பிடுவாங்க, அதே புன்னகை இருக்கும், அதே வரவேற்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த உபசரிப்பு அப்படிங்கும் பொழுது எல்லாரும் எங்கே போயிடுறாங்கன்னா, ஆன்லைனில் ஆர்டர் போடுறேங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் ஆன்லைனில் இதில் ஆர்டர் போடட்டுமா, அதில் ஆர்டர் போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் நேமாக சொல்லி அவங்க ஆர்டர் போடுறோம். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சமைக்கிற கலையை வந்துட்டு நம்ம பண்ணாமல் சமைச்சு ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு நாம் கொடுக்குறோம். அந்த உபசரிப்பு, அந்த வரவேற்புன்ற நம்மளுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படின்றது மாறலை. ஆனால் அந்த நம்ம கையாலேயே சமைச்சு தர அந்த முறை தான் மாறி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதனால் இந்த உணவு கூட என்னவாயிடுச்சுன்னா, நம்ம நேரத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியறதில்ல, டைமுக்கு நம்மளால் உணவு சமைக்க முடியறதில்ல அப்படிங்கும் பொழுதெல்லாம் இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கை கொடுக்குது. ஸோ இதனால் வளர்ச்சி அப்படிங்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் மும்புறமாக ஈடுபட்டு இருக்கும் பொழுது, இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாத பொழுது இந்த வேலையவே ஒரு சேவையா எடுத்து நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால நமக்கும் என்ன பண்ணிடுது, உணவு நமக்கு கிடைச்சிடுது, நம்மளுடைய வேலைகளும் தடைபடுறது கிடையாது, செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான நவீனமயமாக்கல் தான். அப்போ விருந்தோம்பல் அப்படின்ற அந்த பாரம்பரியம் மறக்கப்படலை, மறுக்கவும் படலை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் வெவ்வேறு வடிவங்கள்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. உபசரிப்பு அப்படின்றது நம்மளுடைய இந்திய பண்பாடு தான் இல்லைங்களா? ஒரு குடும்பமா வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது வரக்கூடிய சந்தோஷத்துக்கு சொல்றதுக்கு அளவே கிடையாது. ஆனா என்ன, நம்ம கைகளாலே சமைச்சு கொடுக்கற முறை மாதிரி நாம் வெளியிலேருந்து உணவுகளை வாங்கி கொடுக்குறோம். இதையும் நம்மளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாரம்பரியம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் நவீனமயமாக்கல்ல நேரம் காலம் கருதி அதை எல்லாம் பண்ண முடியாததுனால நம்ம ஆன்லைனில் வாங்கிடுறோம். அதே மாதிரி ஒரு திருமணம், ஒரு விழா அப்படிங்கும் பொழுது கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா எல்லாத்துக்கும் கேட்ரிங். ஆனால் பழைய காலத்தில் என்ன பண்ணிடுவோம், நம்ம நம்மளுடைய சொந்த பந்தங்களே உணவுகள் எல்லாத்தையும் தயாரிப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்களே

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: அரிமா சங்கம், ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனை, இரத்த வங்கி மற்றும் தம்மம்பட்டி அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்துற இரத்த தான முகாம் வர செப்டம்பர் மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 2 வரை தம்மம்பட்டி அரசு மருத்துவமனையில் நடக்குது. 18 55 வரைக்கும், 55 வரைக்கும் உள்ள 45 கிலோவுக்கு மேல் எடை இருக்கிற ஆண் பெண் எல்லோரும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தான முகாமுக்கு வருகிறவர்களுக்கு உடல் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை எல்லாம் செய்து இரத்த தானம் முடிந்ததும் சத்தான உணவு பானம், மருத்துவ ஆலோசனை மற்றும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. உடம்பு சரியில்லாதவர்கள், காய்ச்சல் இருக்கிறவர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டாம். வருகிறவர்கள் அடையாள அட்டையை மறக்காமல் கொண்டு வர வேண்டும். நேரம் மதியம் 1:52 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில எடுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய

நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எதிர்கால இந்தியாவின் அடையாளம் பாரம்பரியமா நவீனமயமா என்ற தலைப்புல பேசிட்டே இருக்கும். ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வளர்ச்சி அடைகிறதுனால கல்வி கற்கக்கூடிய முறை எளிதாக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நம்மளால் படிச்சுக்க முடியுது. நிறைய கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கு. இதனால ஒவ்வொரு ஊர்லேருந்து வெளியூருக்கு போகணும், தொலைதூரம் பயணம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த பயண நேரமானது குறைக்கப்படுகிறது. என்னால் என் ஊர்லேயே இருந்தால் என்னால் படிச்சுருக்க முடியும், அது வெளியூரில் இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புகளை தவற விட்டவர்களுக்கு இந்த ஆன்லைன் அப்படின்ற கல்வி முறையானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நவீனமயமாக்களுடைய வளர்ச்சி தான். கல்வித்துறையில் மேம்பாடு அடைஞ்சிருக்கு. ஏஐன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மட்டுமே படிக்காம பல கல்வி முறைகளை பயில்றதுக்கு இந்த ஆன்லைன் முறை வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய யோகா அப்படியா இருக்கட்டும், ஒரு அந்த குரு கிட்ட போயிட்டு நம்ம கற்றுப்போம், அதுவும் நேரடியாக கற்றுக்க முடியல அப்படின்னா கூட ஆன்லைன் முறையிலே நம்மளால் கற்றுக்க முடிகிறது. இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது உணவு அப்படின்ற பொழுது நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்துடுச்சு. பாரம்பரிய உணவான இந்த களி, கூழ், இதெல்லாம் நம்ம மறந்துட்டு பீட்சா, பர்கர் இப்படி சொல்லிட்டு நிறைய நொறுக்கு தீனிகளும் நிறைய மேலை நாட்டு உணவுகளும் அதிகமாக நம்ம உட்கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பாரம்பரிய உணவுலாம் மறந்துடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மறக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு பண்டிகை திருவிழாக்கள் போதும் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு கோவில் பண்டிகை அப்படின்ற போதுன்னா இந்த கூழ் எல்லாமே கொடுக்கத்தான் செய்கிறோம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த களி, பழைய சொறி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஒரு ஃபுட்டாகவே நமக்கு வந்துட்டு வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. ஆக நம்முடைய பாரம்பரியம் அப்படின்றது வந்துட்டு மறக்கப்படலை, அதை நம்மளால் மறந்து விடவும் முடியாது. ஆனால் வெவ்வேறு வடிவங்களில் நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு உணவு முறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பண்பாடுமே கூட நம்மளால் வந்துட்டு மறக்கப்பட்டுடுச்சு மறுக்கப்பட்டுடுச்சு அப்படின்லாம் கிடையாது. அதை நாம் நவீனத்துவத்தோடு வளர்த்தி கொண்டு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது இல்லாமல் நம்மளால் நிறைய தகவல் தொடர்பு இந்த ஆன்லைன் வளர்ச்சினால ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லா தகவல்களையும் நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியுது. தகவல் பரிமாற்றம் நமக்கு ஈஸியா இருக்கு. இது எல்லாமே எதனால, நவீனமயமாக்கலுடைய வளர்ச்சியால தான் இல்லைங்களா. அதனால நிறைவா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த பழைய பாரம்பரிய நன்மைகளை நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது தான் எதிர்கால இந்தியாவுடைய உண்மையான அடையாளமாக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே இன்ற இளைஞர்கள் தான் நாளை எதிர்காலம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கற்கக்கூடிய அந்த கல்வியை ஒரு வேர், இதுதான் வேர், இதுதான் பேஸ் அப்படிங்கும் பொழுது அதை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த நவீனமயமாக்கல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணுமே தவிர தீயவற்றிற்கு அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது இன்னொரு கருத்து. அதனால் ஒவ்வொரு இளைஞர்களுடைய கையிலும் இந்த நம்முடைய பாரம்பரியங்கள் தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இந்த நவீனமயமாக்கல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. பாரம்பரியத்தோடு கூடிய இந்த நவீனமயமாக்கல் தான் இந்தியாவுடைய எதிர்கால இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. தினமுமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். அப்படி முதல் விஷயமா, சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மழை வர டைமில், மழை அதிகமாக இருக்கிற டைமில், குளிரடிக்கிற டைமில், கிளைமேட்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிற டைமில் சுடுதண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே சுடுதண்ணி குடிக்கணும், ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாமல் வெதுவெதுப்பான நீர் வந்து குடிக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி கொடுக்குமா. எப்படி நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிறோம், அப்போ சுடுதண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சுடுதண்ணி குடிக்கிறப்ப நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரம், ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிறதுக்கு தேவைப்பட்ட எனர்ஜி நம்ம உடலில் இருந்தால் தான் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ அந்த எனர்ஜி வந்து ஹீட்டு மூலியமாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டோம், அதாவது கூலிங் வாட்டர் குடிக்கிறோம், நார்மல் வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா, அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து ஒரு வெப்பத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ நம்ம டைரெக்டாக சுடுதண்ணி எடுத்துக்கும் போது, நாமளே டைரெக்டாக சுடுதண்ணியை வந்து கொடுக்கறதுனால, நம்ம உடலுக்கு வந்து அந்த ஹீட்டை கொடுக்கறதுனால, அந்த ஹீட் பண்ணது இல்லையா, அந்த ஹீட்டை உருவாக்கக்கூடிய வேலை நம்ம உடலுக்கு வந்து இல்லை. ஸோ அந்த எனர்ஜி நம்மக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போ வந்து சாப்பிட்டாலும் இல்லை எப்போ தண்ணி குடித்தாலும் லைட்டாக ஒரு சுடுதண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம உடலில் அந்த நீர்ச்சத்து இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து நிறைய காரணங்கள்னால கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை வந்து வராது, டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்து இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சுடுதண்ணி கூட எலுமிச்சை சாறு லைட்டாக நம்ம வந்து எவ்ரி மார்னிங் கலந்து குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சி பட்டன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
1: திங்கள் முதல் சனி வரை வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. எக்குரு நிகழ்ச்சி,
7: எக்குரு நிகழ்ச்சி
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சி பற்றினேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் ஆஸ்துமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்க மேம். அலோபதியில் அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் க்யூர் வந்து கொடுக்க முடியாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹோமியோபதியில் இந்த ஆஸ்துமாவை முழுமையாக குணப்படுத்த முடியுமாங்க மேம்?
2: கண்டிப்பாக சார், 100% பாசிபிள். ஏன் அப்படின்னா நாங்கள் வெறும் நோயை மட்டும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது, அந்த நோய் இருக்கிற மனிதரை ட்ரீட் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஆஸ்மான்றது நோய் சரிங்களா, சிலருக்கு ஆஸ்மா வந்து சில பர்டிகுலர் டைமில் அதிகமாகும் கம்மியாகும், அது அவங்களோட அறிகுறிகள். அந்த ஆஸ்மா இருக்கிற டைமில் அவங்களோட மனநிலை எமோஷன்ஸ், சிலருக்கு அந்த வீசிங் வர நேரம் கோவம் வரும், சிலருக்கு அழுகை வரும், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது அவங்க மட்டுமே கற்பனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அந்த வீசிங் வரப்போ நான் இறந்துருவணும், இறந்துட்டால் என்னோடய வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் யார் பார்த்துப்பாங்க, என் குழந்தைங்க அனாதியாகிடுவாங்க, அவங்களுக்கு அந்த அன்பு பாச அரவணைப்பு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து எல்லாரும் இதே மாதிரி நினைக்க மாட்டோம், ஒருத்தங்க இந்த மாதிரி நினைப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து நான் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த லட்சியங்களை என்னால் இப்போ அடைய முடியாமல் போயிடும், ஸோ என்னோட பேரண்ட்ஸோட பேரை காப்பாற்ற முடியாது அப்படின்றது சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டெல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மட்டுமே கற்பனை பண்ணிக்கக்கூடியது, அது ரியாலிட்டியில் இருக்கணும்னு கிடையாது. ஸோ அந்த கற்பனைக்கு பின்னாடி தான் மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, துக்கம் தொண்டை அடைக்குது, மனசு பாரமாக இருக்குது. ஸோ அதுதான் உணர்வுகள், அது வெளியில் காட்ட முடியாது. இந்த மாதிரி மருந்தை உணர்வு நிலைக்கு செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப இந்த உணர்வு நிலையிலேருந்து தான் டிஸ்டர்பன்ஸ், கற்பனை நிலைக்கு வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து அது வியாதியாக வருது. ஸோ நம்ம இந்த உணர்வு நிலைக்கு மருந்து கொடுக்குறப்ப பர்மனன்ட் ரெக்கவரி இருக்கும். வெறும் வியாதிக்கு மட்டும் மருந்து கொடுத்தோம்னா அப்போதைக்கு சரியாகும், திருப்பி வரும்.
1: கண்டிப்பாக மேம், இப்போ ஹோமியோபதி அப்படின்றது உணர்ச்சிகளுக்கான மருந்து அப்படின்னே சொல்லலாமா?
2: கண்டிப்பாக சார்,
1: கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார். ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. மன ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். பொதுவா மென்டல் ஹெல்த்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு தினமும் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனநல நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு ஈஸி ட்ரிக் அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். தினைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்து, அதாவது மனம் ரொம்ப காமாக இருக்கும். இதற்கு ப்ராப்பரான டைம் அப்படின்னா காலையில் 5:00. ஏன்னா நம்ம வந்து ஒரு 7 மணி, 8 மணி, 9 மணி அந்த டைம் கூட பண்ணலாம். ஆனால் அந்த 5:00 நம்மளுடைய மனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மற்ற டைம் வந்து சப்போர்ட் பண்ணாது. இன்னும் சீக்கிரமாக கூட எந்திரிச்சு பண்ணலாம், அது உங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து. நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஒரு 3:30 எந்திரிச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த மெடிடேஷனுக்கு உங்களுடைய மைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும், காமாக இருக்கும். பொதுவாகவே மெடிடேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம மைண்டை காம் பண்ணுறது தான். ஸோ அந்த 5:00 எந்திரிச்சு நம்ம வந்து உட்காந்தோம்னா காம் பண்ண தேவையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக காமாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த 5:00, 4:30, 4 இதில் ஏதோ ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கிட்டு ரெகுலராக அதே டைமுக்கு ஒரே பிளேஸில் வந்து உட்காந்து பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரே பிளேஸ் ஒரே டைம் பண்ண சொல்கிறாங்க இந்த மெடிடேஷனை. இந்த காலை நேரத்தை மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா இல்லை. நைட்டு நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ 9:30 நம்ம தூங்குறோம் அப்படின்னா 9:00 to 9:30 வரைக்கும் நம்ம அப்படியே கண்ணை மூடி ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ஆழ்ந்த அமைதியில் உட்காந்துருக்கணும். அந்த சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்லீப்பை கொடுக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து ஆழ்ந்து தூங்க முடியும். தூங்கிட்டு நம்ம வந்து எந்திரிச்சோம் அப்படின்னா அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும். இப்படி எந்திரிச்ச உடனே திரும்ப வந்து 5:30, 5:00 நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறோம். இது நாள் முழுக்க நம்மளை வந்து காமாக வச்சுருக்கோம். ஸோ இந்த காமாக வச்சுருந்ததுக்கப்புறம் நைட்டு நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொட்டீனாக இருக்கும்போது நம்ம எப்பயுமே காமாக ரொம்ப அமைதியாக நம்மளுடைய மனம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆரோக்கியம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு பாட்டி இணைஞ்சிருக்காங்க, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி அந்த காலத்து உணவு முறைகள், இந்த காலத்து உணவு முறைகள், இதை பற்றி பல கருத்துக்கள் வந்து இருக்கு. அந்த காலத்து உணவு முறைக்கும் இந்த காலத்து உணவு முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லுங்க பாட்டி.
7: இதில் மறந்து விளையுது தம்பி, முச்சூடும் மறந்து, கத்திரிக்காய் காயா எல்லாம் மறந்து. அப்போ வந்து பூண்டும் அந்த மரந்தான் மாணவன் மரம் இதெல்லாம் போட்டு விளைஞ்சிச்சு. இப்போ எல்லாம் மறந்துடி விளையுது. மறந்துடுச்சுன்னா எல்லாம் காயுமே வருது. அரிச்சா முதல் மறந்துட்டு தான் விளையுது. எங்கே உனக்கு வயக்காட்டில் நெல் அடித்து பூண்டு போட்டு மிதிக்கிறாங்க, எல்லாம் டக்கு விட்டு அடிக்கிறாங்களே. முச்சூடு மறந்துட விளையுது, அத்தான் நோவு வருது. எல்லாம் ஞானம் பூரா படிச்சு இப்போ எதுக்கு பெருசுலாம் வருது? நாங்களும் பிறந்த அப்படின்னு எங்கள் அப்போலாம் 100 வருஷம் ஆகி சத்தாரம் எந்த பெருசர் வந்துச்சு சத்தாரம் வந்துச்சு. இப்போ அரிய பிள்ளைங்களும் 30 லையும் வருது, எல்லாம் மறந்துலேயும் விளையுது. இந்த மறந்த கட்டு பண்ணணும். பூண்டு இந்த வானம் தந்தாலே வயிறு இதெல்லாம் போட்டு மிதித்து வெள்ளாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனாலும் அது 50 வருஷமாக நல்லா இருந்தேன். எங்கள் தங்கை ஜெரிச்சு அடுதான் அதுக்கு பிற்பாடு பணம் ஜெரிச்சுன்னு பெருசர் வந்துடுச்சு. மாத்திரை கடை தான் கேரம் போய் வாங்கிட்டு வந்து அங்கே தான் பார்க்குறோம். அங்கே தான் நாட்டு வயதுலாம் எதுவும் இல்லை. கம்பஞ்சோறு களி திங்கிறோம், நான் நல்ல சாத்தையும் திங்கிறேன். பெருசுகள்லாம் தேவையில்லை, அது குறையுது ஏறுது. ஆனால் எனக்கு 15 வருஷமாக அந்த 120 கரெக்டாக வச்சுருக்கிறேன். இந்த ஒற்றை நடிக்கூடாது, வேலை செஞ்சோமா பெருசு வந்துடும், டென்ஷன் ஆகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கவலைப்பட்டுமா பெருசு வந்துடும்.
6: பாட்டி ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க பாட்டி. தொடர்ந்து அந்த முடி கொட்டுற பிரச்சனையை எப்படி தடுக்கிறது அப்படின்றத சொல்லுங்க பாட்டி.
7: முடி கொட்டுறது தான் ஷாம்பு போடுறாங்கல்ல, நாட்டு வயதும் சேவகாய் அரப்பு, சேவகாய் ஆட்டணும் உரல்ல ஆட்டி நல்லா தேய்ச்சி வாத்துக்கணும். தேய்ச்சி வாத்துக்கிட்டு அரப்பு அதை தேய்ச்சி வாத்துக்கணும். அதை வாத்துக்கிட்டு 2வது மயிர் வளர்ற மாதிரி இருந்தால் தேங்காய் அழுகு தேங்காய் இருக்குதுன்னா அதை ஆட்டி தேசமாக கரு கருன்னு வந்துடும். இங்கே வந்து நாங்களாம் அப்போ அதுதான் சீவகம் முதல்ல தேய்ச்சி போனோம், 2வது அரப்பு குழம்பிக்கு, 3வது தேங்காய், அப்படி கரு கருன் இருக்கும் மயிர்.
6: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போட்டோன்னா ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை, நம்மளுடைய வாழ்க்கை முறை பற்றி பேசுவோம். நம்ம வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் இருக்கும். எங்கே போகிறதுனாலும் சைக்கிளில் தான் வந்து போவாங்க. அதுவே ஒரு உடற்பயிற்சியாக வந்து இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எடுத்த உடனே வந்து பைக்கில் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிடலாம். அதற்கப்புறம் வந்து பக்கத்து வீதிக்கு போகணுனா கூட பைக்கில் வந்து போயிடலாம். எங்கேயாவது போகணுன்னா பேருந்து வசதி எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த உழைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் ஒரு ஆக்டிவாக இருக்கானா ரொம்ப கம்மி. ஸோ அதற்கு சில விஷயங்கள் நம்ம வந்து தினமும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அப்படி பண்ண முடியாதவங்க வாக்கிங் போகலாம். அப்படியும் வாக்கிங் போக முடியாதவங்க அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் சில விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, தினமும் 21 முறை வந்து அவங்க குனியணும், குனிஞ்சு நிமிரணும். அதாவது ஒர்க் அவுட் பண்ண முடியல, வாக்கிங் போக முடியல அப்படின்னா இதை மட்டுமாவது அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து அமர்ந்து உட்காடுறோம், சேர்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ சோஃபாவிலையோ உட்காடுறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய முதுகெலும்பு வந்து வளையாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், நேராக உட்காரணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி எப்போ நம்ம நின்னாலும் முதுகெலும்பு வந்து வளையாமல் நேராக நிற்கணும். இது வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து தக்க வச்சு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கும்போது ரொம்ப கனமான தலையணைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி, அதுவும் ரொம்ப பெரிய தலையணைகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான தூக்கம் வந்து வராது, சரியாக இருக்காது. அது வந்து நம்மளுடைய முதுகெலும்பையும் பாதிக்கும், அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்களாகவும் இது வந்து ஒரு விஷயமாக வந்து மாறுது. அதே மாதிரி தினமும் 23 நிமிடங்கள் நம்ம வந்து வேகமாக நடக்கணும். இப்போ வாக்கிங் போக முடியாதவங்க அந்த 23 நிமிஷத்தை பிரிச்சுக்கலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், ஆஃப்டர்நூன் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம். இதில் நமக்கு எந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அப்பப்போ நடக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர்லாம் முதுகெலும்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னா அந்த 2-வீலர்லாம் ஓட்டும்போது ரொம்ப குனிஞ்சிக்கிட்டு வந்து ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஓட்டக்கூடாது. முதுகெலும்பு எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி முதுகெலும்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா வலுவான பொருட்களை நம்ம தூக்கிறதுலாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம வந்து வாழ்க்கை முறை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் வந்து நடக்கணும், அதுக்கப்புறம் குனிஞ்சு நிமிரணும். இதெல்லாம் தாண்டி ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இது வாக்கறேன் கூட அடுத்த ஒரு மணி நேரம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய டெக்னாலஜி விஷயங்கள்லாம் வாரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்குறேன். சரி, பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க இது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு உங்கள் காதோரம் சேர்த்துவோம். அதுதான் என்னோட வேலை. சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஏஐ எந்தெந்த மாதிரியான அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாத ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான புது புது ஆப் வந்திருக்கு, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ஆப்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடிகள்லேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், உங்கள் ஸ்மார்ட் டிவைஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட கேட்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகருடன். சரி, இன்னைக்கு ஆரம்பத்தில் சொல்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க திவாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓப்போ இல்லை ரியல்மி மொபைலாக இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணி பேசுவீங்க? ஸ்க்ரீனை தொட்டு அதை இழுத்து அட்டன் பண்ணி பேசுவீங்களா? அந்த சிம்பிளை தொட்டு அட்டன் பண்ணி பேசுவீங்க. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனை தொடாமலே உங்கள் கால் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் ஓப்போ ஃபோன் கால் வருது அப்படின்னா, நீங்கள் எடுத்து இப்படி காதுகிட்ட வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிடும். இதுக்கே நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரே ஒரு செட்டிங்கை மட்டும் ஆன் பண்ணியிருக்கணும். அந்த செட்டிங்கை ஆன் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே அசசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா திரும்ப அப்படியே கீழே வந்தீங்கன்னா, லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே திரும்ப கீழே வந்தீங்க அப்படின்னா லிஃப்ட் டு ஏர் டு ஆன்சர் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டனை ஆன் பண்ணி வைக்கிறப்பெல்லாம் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரீனை தொட்டு ஆன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் கால் அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கால் வந்த உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் காதுகிட்ட வச்சாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து அட்டன் ஆகிடும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கால் வருது இல்லை, ஒருவேளை உங்கள் ஃபோன் சைலண்ட்டில் ரிங் மோடில் இருக்குது அப்படிங்கிறப்ப, கால் வரப்போ நீங்கள் ஃபோனை சைலண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த பட்டன் அழுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் ஃபோனை அப்படியே ஒரு திருப்பி திருப்பி மட்டும் வச்சிங்கன்னா போதும், கமுத்தி வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து சைலண்டில் போயிடும். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். இந்த ரெண்டு ஃபீச்சரும் நீங்கள் ஓப்போ மொபைல் இல்லைன்னா ரியல்மி மொபைலில் தான் ட்ரை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஃபீச்சர் தான் அது. உங்கள் ஃபோனில் இந்த ஃபீச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஓப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரியல்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அவங்களையும் குசிப்படுத்துங்க. இப்போ சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக அருமையான ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பே சிவம். சோனா எஃப்எம், இது சோனா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து ஒரு செமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம் லவ் ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இதே நம்பருக்கு கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் மெசேஜில் கூட அனுப்பலாம். இல்லதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பும் ஆகாது நார்மல் மெசேஜும் ஆகாது, நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதா இருந்தாலும் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இல்லை சொல்கிறப்ப பாடல் பெயர் ஊர் பேர் சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல சொல்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குர நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17,000 நீங்க வாங்கி சூப்பரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான போன் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் போனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்போல இருந்து வந்திருக்கக்கூடிய K14 Lite அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பேர். சரி, இந்த மொபைல் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு செமையான லக்ஸரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட டிசைனை பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா வருது, அது கூட முன்னாடி செல்ஃபி கேமரா வந்துருது. டிஸ்பிளேவும் பெரிய டிஸ்பிளேவாக இருக்கு. சைடில் பெசில்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டிசைன் தான் அது. உங்களுக்கு சைடில் பட்டன்ஸ் வந்துருது, அது கூட பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜிங் போட்டும் வந்துருது. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோட பேட்டரி. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் சொல்கிறேன். இதில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 6 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான பேட்டரி டைப் தான் இது. நீங்கள் இதை ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 55 மணி நேரம் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கலாம், 26 மணி நேரம் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்த சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 17.15 cm ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்மெண்ட்லேயே லீடிங் டச் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஈரகையோடு வச்சாலும் சரி, இல்லை என்ன பிசு பிசுப்போடு வச்சாலும் சரி, க்ளவுஸ் போட்டு வச்சாலும் சரி, இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல்லையும் உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் கேமரா மோட்ஸில் நைட் மோடு, போர்ட்ரேட் மோடுன்னு இந்த மாதிரி பல மோட்கள் வருது. உங்களுக்கு பின்னாடி அல்ட்ரா கிளியர் கேமரா 13 MP கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்க கேமராட கிளாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 13 MP, ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 MP. இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்குன்னு தோணுது. மற்றபடி இந்த ஃபோனில் ஒரு பேட்டரி பேக்கப்புக்காக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாம். தரமான ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபோனோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 16,999 இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். ஓப்போ K14 Lite மொபைல் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு, அடுத்தடுத்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜிஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. பாடல் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அது நல்லா இருந்தா அதோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. திவாகர் இந்த பாட்டு ஒன்று போட்டிங்களா உங்க நிகழ்ச்சியில், பிரமாதமா இருக்கு திவாகர், சூப்பரா இருக்கு, இந்த பாட்டுக்கு என்னோட ஓட்டை போட்டுருங்க டாப் 10 மியூசிக்கு, அந்த மாதிரி நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால உங்களுக்கு யாருக்காவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துபாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேடிஎம் அப்படிங்கிற ஒரு யூபிஐ ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றது தெளிவா கேளுங்க, ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பேடிஎம் அப்படிங்கிற ஆப்ல பேலன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியா நீங்க செக் பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் உங்க பேடிஎம் மொபைல் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க மேலேயே பாத்தீங்கன்னா யூபிஐ மணி டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து கியூஆர் ஸ்கேன் பண்றது, யாருக்கு வேணாலும் பே பண்றது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறது, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பேங்க்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா பேங்க்குமே அங்கே காட்டும். நீங்கள் என்னென்ன பேங்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் மட்டும் தான் காட்டும். நீங்கள் என்னென்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லாம் காட்டாது. அப்படி வந்து காட்டுறப்ப நீங்கள் எந்த பேங்க்கோட பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கை செக் பேலன்ஸ்னு கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பர் போட்டிங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். இப்போ இது வந்து மந்த் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூலையில் வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஆகஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஜூனில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே தான் வேணும் அப்படின்னா அதுக்குமே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுனாலும் அதுக்கும் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே இன்னொரு சூப்பரான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சில பேருக்கு பேமெண்ட் அனுப்பியிருப்பீங்க, அது நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலது பெண்டிங்காக இருக்கும், ஒரு சிலது ஃபெயில்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஃபில்டர்ஸும் உங்களால் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே அனுப்புனது, மற்ற யாருக்காவது அனுப்புனது, கேஷ்பேக்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களால் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி பேடிஎம் அப்படிங்கிற யூபிஐ ஆப்பில் இருந்து பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் உங்களால் பார்த்துக்க முடியும். இது ஒரு சூப்பரான விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஆப் வச்சுருந்தா இந்த மாதிரி மற்ற ஆப்லேயும் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, சோனா எஃப்எம் நம்பரான 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிவிடுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அதை சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது பயனுள்ளதா இருக்கு இல்ல பயனுள்ளதா இல்ல, இது வாக்கர் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காம உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் டென் மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். அதனால் யாராவது ஓட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஓட் பண்ணுங்க. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் செக்யூர்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அருமையான ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆன்டி வைரஸ். பேர் தான் ஆன்டி வைரஸ் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் அதோட பேர். இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா

இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆப்பு ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட்டோ இல்லை தண்ணியோ இருந்துச்சுன்னா அதையுமே க்ளீன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் ஸ்டார்ட் க்ளீனிங் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்து மூலிமா வந்து அந்த ஃபோனோட ஸ்பீக்கரில் ஏதாவது தூசிகள் இருந்ததுன்னா அது வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இதோட பெயர் ஆன்டி வைரஸ் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதோட பேர். இதோட ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் 4.8 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, 10,000+ மேலே மக்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 27 MB இதோட சைஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது பாக்கரனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வாரத்தோட வீக்கெண்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். வாரத்தோட லாஸ்ட் நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த வீக்கெண்ட்லாம் வந்துட்டாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் புரட்டாசிலாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. இன்றைக்கி மங்களகரமாக புரட்டாசியோட ஃபஸ்ட்டு சாட்டர்டே, எல்லோரும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போது நான் எதுக்கு புரட்டாசி பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு டவுட்டு வரலாம். காரணம் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வியே கேட்க போகிறேன். என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து திடீர் திடீர்னு எல்லாரும் வந்து வெஜிடேரியன்ஸ் ஆகிடுவாங்க. இந்த நான்வெஜ்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வாரத்தில் 7 நாள்னாலும் 8 நாள் பக்கத்தில் ஒரு நாள் கடன் வாங்கி கூட நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த புரட்டாசி மாதம் வந்துட்டாலே கறிக்கடை பக்கம் கூட வந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரியான வெஜிடேரியன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் வெஜ் தான் சாப்பிட்டாகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான்வெஜ்லாம் சாப்பிட்டு இருந்துட்டு வெஜ்ஜில் வந்து எப்படி சாப்பிடுவீங்க, அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கிற வெஜ்ஜை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் வெஜ்ஜில் என்னென்ன ஃபுட்லாம் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுவீங்க? நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க வெஜ்ஜில் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய ஃபுட்ஸை நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994636030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
4: தேவையான

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோகமான
4: ஹலோ சார், இப்போ ரீல் சென்ட் பண்ணிருக்கேன், அதை பாருங்க.
3: டேய் நீ என்னடா, 1-2 ரீல் சென்ட் பண்ணா பரவாயில்ல, நீ பாக்குற எல்லா ரீல்ஸையும் சென்ட் பண்ற.
4: இப்போ கூட என்ன அவாய்ட் பண்றல்ல?
3: திரும்பிங்க மச்சான், நான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கேன்டா, இதுக்கு மேல எந்த ரீல்ஸும் எனக்கு அனுப்பாதடா. சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ புரோட்டாசிலாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லை, ஸோ இந்த புரோட்டாசியில் நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க, அந்த நான்வெஜ் டேஸ்ட்டை வந்து நீங்கள் டெம்ப்டை குறைக்கிறதுக்கு வெஜ்ஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வெஜ்ஜில் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7007 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம போயிட்டு ரோட்டில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாராத விதமாக ஒரு சிட்டி பஸ் வந்து வரும். அந்த சிட்டி பஸ்ஸு கூட்டமாக இருக்கும், டக்குன்னு பார்த்தா விண்டோ சீட்டில் நமக்கு ஒரு இடம் கிடச்ச மாதிரி ஒரு அப்பாடா அப்படின்ற மாதிரி வந்துருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சிறப்பான எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு தொகுப்பாளர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய இன்ட்ரோ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்னை வந்து கேட்டுட்டு ஹாய்
8: வணக்கம். ஹாய் ஹாய்,
7: எப்படி இருக்கீங்க?
8: ரொம்ப நல்லா இருக்கேன் குரு, இப்படி பண்ணிட்டீங்களே, சரி ஓகே இருக்கட்டும். வணக்கம் மக்களே, நான் தான் விஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க குரு, நீங்க வந்துட்டு என்ன கேக்குறீங்க? இப்ப எல்லாரையும் கேக்குறீங்க, இது வந்துட்டு புரட்டாசி மாசம், அதனால வந்துட்டு எல்லாருமே நான்வெஜ் பிரியர்கள் கூட இந்த மந்த் வந்துட்டு வெஜிடேரியன் தான் சாப்பிட போறாங்க. நிறைய பேர் வெஜிடேரியன் தான், எதுவும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அந்த பொங்கலும் பருப்பு குழம்பும் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த நடு சனிக்கிழமைன்னு வரும்பொழுது தான் வடை பாயாசத்தோட தடபுடலான அந்த
7: விருந்தெல்லாம்
8: இருக்கும், எதுல வெஜ்லயே இருக்கும். மத்த சனிக்கிழமைகள்லாம் கொஞ்சம் சிம்பிளா அப்படி இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில வீட்டுல இருக்கிற அஞ்சு வாரமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாட்டர்டேவா இருக்கும். அதுவும் இந்த நான்வெஜ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான வெஜிடேரியன் என்னப்பா என்னப்பான்னு தேடும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, நான் பியோர் நான்வெஜான்னு கேட்டீங்கன்னா பியோர் நான்வெஜ் கிடையாது, இப்ப வந்துட்டு பியோர் வெஜிடேரியன் தான்.
7: இல்ல இப்பயும் பியோர் வெஜிடேரியன் இல்ல, முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டீங்கல்ல?
8: முன்னாடி சாப்பிட்டேன், இப்ப அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெஜ்ஜுக்கா நம்ம மாறியாச்சு. அதனால இது அப்படியே எவ்வளவு தூரம் கண்ணி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கண்ணி பண்ண போறோம். ஸோ அதனால நான் வந்துட்டு வெஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன, எங்க வீட்லயே ஆக்சுவலி அப்பப்போ இந்த பஜ்ஜி போண்டான்னு செஞ்சிருவாங்க. அப்புறம் கூடுதலா என்ன செய்ய போறோம்னா, அப்பதான் நம்ம கை வண்ணத்தையெல்லாம் நம்ம காட்டுவோம் இல்லைங்களா, இந்த டைம்ல யூடியூப்பை பார்த்து இந்த ஸ்வீட் செய்யலாமா அந்த ஸ்வீட் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன்.
7: பாவக்கா பாயசம் மாதிரியாக்கா?
8: பாவக்கா பாயசமெல்லாம் இல்லப்பா, அது நான் இல்லை. நம்ம வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை பற்றின ஒரு ஷேர் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்துட்டு பியூர் வந்துட்டு வெஜிடேரியன் கிடையாது, பியூர் நான் வெஜிடேரியன் தான். பட் ஆனால் இந்த மந்த்னு வரும் பொழுது என்ன ஆயிரும்னா அப்படியே பியூர் வெஜிடேரியனுக்கு மாறிடுவார். வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுத்தீங்கல்ல, வாரத்தில் 7 நாள் ஒரு நாளை கடனை வாங்கி 8 நாள் நான்வெஜ் சாப்பிடுவேன் அந்த மாதிரி அவரும். இருக்கும். ஆனா இப்போ இதுக்கு மாறினதுனால என்ன பண்ணுவாரு நாம்னா, ஏ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். இருக்கவே இருக்கு வெஜ்ல பன்னீர் 65 சாப்பிடுவேன், பன்னீர் ஃப்ரை சாப்பிடுவேன், அப்படியே அந்த பக்கம் காளான் சாப்பிடுவேன், மஷ்ரூம் மஞ்சூரியன் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரசாரமான டேஸ்ட் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏ உனக்கு தான் வயிறுல ஒத்துக்கவே ஒத்துக்காது, வயிறு வேண்டான்னு சொன்னாலும் வாய் வேணும் வேணுங்குதே, அதனால நான் சாப்பிட்டே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற ஆட்கள் நிறையா இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த கடையில் போயிட்டு சாப்பிடும்பொழுது என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அதிகமாக நம்ம இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்க கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இந்த பானிபூரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றோம். இப்போ நிறைய பேர் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அதே மசாலா கலவைகள்லாம் கலந்து சாப்பிட்றோம். பட் வீட்டிலேயே சமைக்கும் பொழுது எந்த ஒரு பொருளும் வெளியில் வாங்காமல் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே போட்டு சமைக்கும் பொழுது கொஞ்சம் ஓரளவு இப்போ சேஃபாக தான் இருக்கும். பட் அந்த திங்ஸையுமே நான் கடையில் வாங்கி ரெடிமேடாக வாங்கி அதை சும்மா வீட்டில் போட்டு கலந்து சாப்பிட்றேன் அதுவும் ஜங்க் ஃபுட்டு தான். ஸோ அதனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். அப்படியே டேஸ்டா சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்.
7: அதான் கண்ட்ரோலா இருக்கணும். முக்கியமான விஷயம் ஹெல்த் இருக்குதோ இல்லையோ கையில காசு இருக்காது, மாச கடைசியா வந்துருச்சு.
8: இன்னொன்று வந்துட்டு இந்த புரட்டாசி மாசத்துல வந்துட்டு ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு காலநிலை மாற்றம் இல்லையா. இந்த டைம்ல வந்துட்டு அதிகமா நான்வெஜ் எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனாலதான் இந்த மாசத்தை வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்திக்கா தாவி இதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு பெரியவங்க பார்த்துதான் பண்ணியிருக்காங்க.
7: இது முன்னோர்கள் வந்து என்ன மாதிரியே பயங்கர அறிவாளியாக இருந்ததுனால இப்படி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ நீங்களும் வந்து சொல்லுங்க இந்த புரட்டாசியில நீங்க நான்வெஜுக்கு பதிலாக வெஜ்ல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான அப்டேட்டை எடுத்து வச்சிருக்கேன், அது என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த புரோட்டாசியில் நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சோனா பொன்பழையும் மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் ஓர் ஆதவன்.
0: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க முடிக்கிறீங்க, சரி. நான் அதுக்கு எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நிலைத்து நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்கண்ணா.
1: ராகி வடையானா?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: அப்புறம் அதுல காய்கறிலயும்
0: நடந்து
1: நல்ல
0: நன்றிண்ணா. திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அண்ணா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்ன அப்படின்னா, அண்ணா நீங்கள் புரோட்டாசியில் நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜில் என்னென்ன விஷயங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ணா வந்துட்டு ஒரு ஹோட்டல் மெனு லிஸ்ட்டே வந்து சொல்லிட்டு போயிட்டார். அந்தளவுக்கு பயங்கரமான வெஜிடேரியனில் ஃபுட்ஸ்லாம் வந்து செலக்டிவாக செலக்ட் பண்ணி சாப்பிடுவாராம். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், இப்போ புரோட்டாசிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது. ஸோ நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இந்த மாதம் வெஜ்ஜில் என்னென்ன விஷயங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலான்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
4: சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ.
1: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்துருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்கிறேன்.
1: ஹே ராஜ், எப்படா எப்படி?
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான்வெஜ்ஜை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னா, அதுக்கு பதிலாக வெஜ்ஜில் நீங்கள் என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் சென்னையிலிருந்து கலக்கட்ட தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க?
7: அருமையா இருக்கேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேண்ணா.
7: அதாவது பார்த்தோம்னாக்கா, புரட்டாசி மாசம்ன்றது சின்ன போதுல தெரியாது. வீட்டுக்கெல்லாம் திருப்பது கொடையை வர வச்சு, மூணு கொடை வந்து வீட்டு உள்ள எடுத்து போய் அதை சுத்த வச்சு, ஓப்பன் பண்ணிட்டு சுத்தம் கொடை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அப்புறம் வளர வளரதான் தெரியல, அந்த மாசத்துல வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது. இப்ப நான் மாமிசம் சாப்பிட்டு 15 வருஷம் ஆகுது. அதாவது ஒரு தடவை பழைய இடத்துல வர்றப்போ கோழி கத்திச்சு வண்டியில இருந்து இறக்குறப்போ, அப்ப நான் யோசனை பண்ணேன், நமக்கு தெரியாம எவ்வளவு சாப்பிட்டிருக்கான், சரி நம்ம இன்னில இருந்து எந்த மாமிசமும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிச்சு, சூழ்நிலை சரியில்லாதப்போ நம்ம சாப்பிடுவோம், அதை பத்தி தப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி நான் இது வரைக்கும் நினைச்சது இல்லை. என்ன கிடைக்குதோ, வெறும் சாப்பாடா இருந்தா கூட அதுல தண்ணி ஊத்தாம உப்பு போடாம வெறும் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் நான். வீட்டுல சொல்லுவேன், இந்த சாப்பாடு கூட இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சாப்பாடு விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாத்தீங்கன்னா, நேத்து கூட நான் சாப்பிடல, ஒரு கடைக்கு போனா நாங்க பிரசாதம் கொடுத்தாங்க, நைட்டும் ஒரு இடத்துல பிரசாதம் கொடுத்தாங்க, இப்ப கூட இந்த திருப்பதி கூட போகுதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதை நானும் சாப்பிட்டா இன்னொருக்கும் கொடுத்தேன். அதனால எது நம்பினாலும் நம்ம மனப்பூர்வமா நம்பணும். அப்ப நம்பணும்னாக்கா நமக்கு யாரு மூலியமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். இது என்னுடைய கருத்து. ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
7: பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு அம்மா தினமும் சாப்பாடு எடுத்து கொடுக்குற கட்டி கொடுக்குறாங்க, சாப்பாடு ஒரு நேரத்துக்கு எடுத்துன்னு வந்தது, அப்புறம் காலியாது, என்ன ஏன் சாப்பிடலன்னு. இந்த அம்மா பாக்குற மற்ற பசங்க எல்லாம் சாப்பாடுல பாத்துட்டு அதை சாப்பிடுது. அப்போ அப்பா கிட்ட சொல்றாங்க, நீங்க கொடுக்குற செல்லத்துனாலதான் சாப்பாடு எல்லாம் திருப்பி எடுத்துன்னு வருது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் என்ன சொல்லுது, அம்மா கிட்ட, அம்மா என் கூட படிக்கிற பொண்ணு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுச்சு.

0: தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன். எனக்கு அப்போதைக்கு என்ன சாப்பிட இருக்கோ அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். சூப்பர் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு கருத்தும் வந்து சொல்லியிருந்தாரு, கேட்க சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்லாம் சாப்பிட முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக வெஜ்ஜில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தேடி போய் சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவசனைகள் சில கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க. சாமுவேலோட பேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்க சூப்பராக இருக்கும். கேட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: Dropping the damn track, guess who is back? We'll make it bang it, no I'll be back. Tell it up.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடியே நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான அப்டேட்டை சொல்ல போகிறேன் அப்படின்றத. அது என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தம்பம்பட்டி மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. தம்பம்பட்டி அரிமா சங்கம், ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனை, இரத்த வங்கி மற்றும் தம்பம்பட்டி அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இரத்த தான முகாம் நடத்துகிறாங்க. வர செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மத்தியானம் 2:30 வரைக்கும் தம்பம்பட்டி அரசு மருத்துவமனையில் இந்த இரத்த தான முகாம் வந்து நடக்க இருக்கு. இதில் 18 to 55 வரைக்கும் 45 kg மேலே இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் இந்த இரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு தங்களோட இரத்தத்தை வந்து தானம் செய்யலாம். இரத்த தானம் முடிஞ்சதும் சத்தான உணவு மற்றும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ வரும்போது உங்களுடைய அடையாள அட்டையை மறக்காமல் கொண்டு வாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி யாருனே தெரியாத ஒருத்தரோட உயிரை வந்து காப்பாற்றலாம். ஸோ உங்களுக்கு பிளட் டொனேட்லாம் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நமக்கே வந்து தெரியும் புரட்டாசியெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது முதல் சனிக்கிழமையில் நாம் வந்து இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் வந்து மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது. வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நீங்கள் வெஜ்ஜில் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வரலான விஷயங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல, ஸோ நீங்கள் நான்வெஜ்க்கு பதிலாக வெஜ்ஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடுவீங்க, என்னென்ன ஃபுட்ஸை விரும்பி எடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: மிக்க மகிழ்ச்சி. மழை பெய்யுது
3: சூப்பர்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா. நான் இப்போ புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இப்போ வந்து நான்வெஜ்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த நான்வெஜ்க்கு பதிலாக வெஜ்ஜில் என்னென்ன ஃபுட்டு எடுத்துப்பீங்க?
3: எனக்கு ரொம்ப பிடிச்சது வெஜிடபிள் பிரியாணிப்பா.
0: சூப்பர்ண்ணா.
3: அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு உசுரே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உசுலி மோர் குழம்பு, அது ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கலந்து நான் சாப்பிடுவேனா, அதனாலதான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். ஆனா இந்த சாப்பாடுனா வெஜ் பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். வெஜ் பிரியாணியும் காலிஃபிளவர் பக்கோடாவும் கொடுத்துட்டா சூப்பரா இருக்கும். ஆமா,
0: சொல்ல சொல்ல அப்படியே டிம்ட் ஆகுதுண்ணா.
3: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ப்பா?
0: எனக்கு காளான் பிரியாணி தோசை அவ்வளவுதான்.
3: தேங்காய்
0: சட்னி வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அதான் சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு மெனு ஐட்டம்ஸை கேட்ட மாதிரி தான் அங்கே வந்து இருந்தது. அவர் வந்து வெஜிடேரியன்ல இவ்வளோ ஃபுட்ஸ்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ்லாம் வந்து சாப்பிட முடியாது, அதுக்கு பதிலாக வெஜ்ஜில் நீங்க என்னென்ன ஃபுட்ஸை செலக்டிவா தேடி போய் சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: செப்டம்பர் மாசம் வேற வந்துடுச்சு, கம் பேக் கொடுக்கலான் இருக்கேன். நீ என்னடி நினைக்கிற?
5: செப்டம்பர் தாங்கடி வந்திருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு, பொறுமையா மெதுவா கம் பேக் கொடுக்கலாம்.
4: ஒரு ஃப்ரெண்டா மோட்டிவேட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி டீமோட்டிவேட் பண்றியே.
5: மோட்டிவேஷன்லாம் இல்லடி, நீ வேணா பாரு, அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி லீவ் வருமா, அடுத்து நவம்பர் மாசம் தீபாவளி வருமா, டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் வருமா, இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஜனவரியில கம் பேக் கொடுக்கலான்றேன்.
4: அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு இப்ப கம் பேக் கொடுக்கணும் போல இருக்கே.
5: நீ கம் பேக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, அதை திருப்பி குடுறி.
4: கொடுத்துறேன்டி, கம் பேக் கொடுக்கும் போது கொடுத்துறேன்.
5: என்னது உன் கம் பேக்கா? அதுதான் நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேனே.
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ரெகுலராக ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம், நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போது நம்ம தம்பம்பட்டி மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, தம்பம்பட்டி அரிமா சங்கம் ஆத்தூர் அரசு பொருத்துவம் தம்பம்பட்டி அரசு அரு தம்மம்பட்டி அரிமா சங்கம் ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி மற்றும் தம்மம்பட்டி அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இரத்த தான முகாமை நடத்துகிறாங்க. இந்த இரத்த தான முகாம் அப்படின்றது வர செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் 9:30 மதியானம் 2 மணி வரைக்கும் தம்மம்பட்டி அரசு மருத்துவமனையில் இந்த இரத்த தான முகாம் அப்படின்றது நடைபெற இருக்குங்க. இதில் 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் 45 கிலோவுக்கு மேலே இருக்க ஆண் மற்றும் பெண் யாரு வேணாலும் இந்த இரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு இரத்த தானம் வந்து செய்யலாம். இந்த இரத்த தானம் முடிஞ்சதும் சத்தான உணவு மற்றும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சர்டிஃபிகேட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வரும்போது உங்களுடைய அடையாள அட்டையை மறக்காமல் கொண்டு வாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி யாரோ ஒரு மிகப்பெரிய லைஃப்பை சேவ் பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம பேசுபொருளாக போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் செலலாம் வந்து கரைக்க போன டைமில் அந்த செலலாம் வைப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு வீட்டில் இருந்த யாரோ ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட 7 சவரன் தங்க நகையை விநாயகர் சிலையில் அப்படியே வந்து போட்டிருந்துருக்கிறாங்க. ஸோ இதை கவனிக்காமல் அவங்க எடுத்துகிட்டு போய் சிலையை வந்து கரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து லேட்டாக ரியலைஸ் ஆகுது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி விநாயகர் கழுத்தில் நம்ம 7 சவரன் தங்க நகையை போட்டிருந்தோமே, அது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தீயணைப்பு துறை வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டு அந்த நகையை தேட ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறமா அந்த நகையை பத்திரமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சி யாரை தொலைச்சவங்களோ அவங்ககிட்டயே வந்து கொடுத்துட்டாங்க. என்னங்க நீங்கள் தங்கம் வைக்கிற வேலைக்கு இப்படியே விளாட்றது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இது எப்படியோ அவங்களோட தங்க நகை அப்படின்றது அவங்ககிட்டயே மீண்டும் வந்து கிடைச்சிருச்சுங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. எங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடயே தான் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போது எல்லாருக்கிட்டையும் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஒரு 2-3 அக்கௌண்ட்டாவது வந்துருக்கும். அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாவில் வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் நம்மளில் எத்தனை பேர் புக்கை எடுத்து நம்ம ரெகுலராக படிச்சிருக்கோம்? ரெகுலராக ரீடிங் ஹேபிட் அப்படின்றது நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குங்க? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சிங்கப்பூரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ யாராவது டெய்லியும் போய் 15 நிமிஷம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசை கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இதை வந்துட்டு அந்த ஊரில் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் லைப்ரரிக்கெலாம் போயிட்டு புக்ஸை வந்து டெய்லியும் 15 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நீங்களும் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை புக்ஸ் வந்து படிப்பீங்க, இல்லை எத்தனை பேஜ் வந்து படிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நடக்க போகுது. அதனால் இன்னொரு டைம் என்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தம்பம்பட்டி மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும் அப்படின்றத எந்தவித சந்தேகமும் வந்து கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, தம்பம்பட்டி அரிமா சங்கம், ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனை, இரத்த வங்கி மற்றும் தம்பம்பட்டி அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இரத்த தான முகாம் நடத்த இருக்காங்க. வர செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் 9:30 மதியானம் 2 வரைக்கும் தம்பம்பட்டி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் அப்படின்றதே நடைபெற இருக்கு. இதில் 18 55 வரைக்கும் 45 கிலோக்கு மேலே இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் யார் வேணாலும் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் முடிஞ்ச உடனே சத்தான உணவு மற்றும் மருத்துவ ஆலோசனை, அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வரும்போது உங்களுடைய அடையாள அட்டையை மறக்காமல் கொண்டு வாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி அப்படின்றது வேறு யாரோ ஒரு லைஃப்பில் பயங்கரமான ஹெல்ப் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளட்லாம் டொனேட் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க. இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்களோட ஜேர்னிலேருந்து கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண காத்துட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இந்த ஒரு மூமெண்ட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபஸ்ட்டு வந்த 1K வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்திருந்தது இல்லை? நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதை?
7: ஓ, ஃபஸ்ட்டு 10K வியூஸ் வரவங்க செம்ம ஹாப்பி.
1: 10K வியூஸ்க்கே ஹாப்பி.
7: அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற பார்த்தியாட வீடியோ தான் பார்த்து தாண்டா இருக்கிறேன் அப்படின்னா.
1: ஏன்னா நம்ம பர்சனல் ஐடியில் போட்டால் ஒரு 1000K 2000K போ 2K போகிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 10K போயிடுச்சு, ஒரு அப்படியே சந்தோஷம். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா, ஒரு 50K அடித்தாலும் என்னடா 50K தான் அடிச்சிருக்கா, நம்ம கண்டென்ட் ஒரு 100K போகணுமே அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம உழைப்பை போட்டிருக்கோம், ஒர்க்கை போட்டிருக்கோம். ஒர்க்கு ஏதோ ப்ரொமோஷன் ஷூட் வந்தால் கூட என் வேலையை விட்டுட்டு போய் அதை பண்ணணும். அங்கே ஷூட்டுக்கு போனோன்னா ஒரு 3-4 hours ஆகும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அப்புறம் நான் என்ன வாய்ஸ் ஒரு நைட்டு தான், மோஸ்ட்டாக நைட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா இவனும் ஐடி கம்பெனி போகிறான், 9 போனோன்னா ஒரு 7-8 தான் வருவான். நான் கடைக்கு போனோன்னா 10 தான் வருவேன்.
2: கண்டிப்பாக எல்லாம் கேள்விப்படும் போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது பிரதர். ஏன் அப்படின்னா, உங்களோட பேஷனுக்காக நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இந்த டேட்டில் இந்த டைமில் வீடியோ போடணுமா, அந்த நம்ம வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணிட்டு இருக்கீங்களே, நிஜமாலுமே நினைக்க அவ்வளோ சூப்பராக செம இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் வந்துருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக வீடியோஸை மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சுவை டாக்ஸ் இந்த டீம் கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.
8: NJ, yeah?

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடி ராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா ஏமா.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளோட சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க, சோவை டாக்ஸ் பேஜ்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க, நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக, செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது பிரதர். லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்கள. இப்போ ஒர்க்லாம் போனால் அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அந்த ஒர்க் லைஃபை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க?
1: ஆமாம், அண்ணன் கிட்ட தான். ஸோ நம்ம பண்ணுறது தான் ஒர்க்கு, ஆனால் அதுவும் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. அவர் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, அதுக்குன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக ஒரு டிசப்பாயின் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எடிட்டிங் டைமே எப்படி இருக்கும்னா, நைட் டைமில் தான் இருக்கும் மோஸ்ட்டாக,
2: நைட்டு ஒரு 11 o'clock அப்புறம் தான், அப்போ தான் வாய்ஸ் கொடுத்து அனுப்பும்.
0: இன்னும் ப்ரோ சொல்கிறீங்க, 11 o'clock அப்புறம் தான் வீடியோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா?
2: அப்புறம் தான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அனுப்புவான். 12 o'clock அப்புறம் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணி
1: ஒரு 3 நாள் வரைக்கும் போயிடும்
0: ப்ரோ. அதுக்கப்புறம் தூங்குறது மற்றதெல்லாம்
2: இதெல்லாம்
1: அப்படியே அப்புறம் ஒர்க் போயிடுவோம், நானும் என் ஒர்க்கு வந்துடுவேன்
0: ப்ரோ. நிஜமாலுமே நான் இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் கேள்விப்பட்டதே வந்து கிடையாது ப்ரோ. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணும் போது தான் உங்களோட ரீச் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை மட்டும் மேக் பண்ணி போடுங்க, அது வேறு லெவலில் பூமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நீங்கள் வெஜ்ஜில் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க, அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக வெஜ்ஜில் என்ன விஷயங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட யாரெல்லாம் பேசியிருந்தாங்க, எந்தெந்த நேயர்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தார், சென்னையிலேருந்து தாமோதரி அண்ணா கால் பண்ணியிருந்தார், வேலூர்லேருந்து சந்திரசேகரன் இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை தவிர வெஜ்ஜில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஃபுட்ஸை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ சேலமில் இப்போது ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரி இருக்குது, மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் வெளியே போகிற பிளான்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. நாம் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? Bye-bye.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: வேர்களை இழந்துவிட்டு எந்த மரமும் பூத்து குலுங்க முடியாது. அதே மாதிரிதான் தன் சுயத்தை இழந்துவிட்டு ஒரு பெண் கட்டி அமைக்கும் வாழ்க்கையும் முழுமை பெறாது. அதாவது திருமணம் அப்படின்றது இரண்டு மனிதர்கள் இணையக்கூடிய ஒரு புதிய பயணம். அந்த புதிய பயணத்துல ஒரு பெண்ணினுடைய தனித்துவத்தையும் அடையாளத்தையும் முழுமையா அழித்து விடாம இருக்கக்கூடிய இடமா அந்த இடம் இருக்க ஆரம்பிக்கணும். திருமணத்துக்கு முன்பு ஒரு பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அதே உயிர்ப்போடும் அதே குணத்தோடும் வாழ்வதற்கான அனுமதி அப்படின்றது கிடைக்கும் போதுதான் உண்மையான மரியாதையா பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறீங்க. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் அதுதான். என்ன கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் அப்படியே தொடரும் போது ஒரு பெண் மட்டும் தன்னோட உடை நடை ஆசை அடையாளம் இது எல்லாத்தையும் மாத்திக்கொள்ள வேண்டிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த சமூகத்துல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்வியை இன்னொரு டைம் சொல்லிடுறேன். திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண் அவங்களுடைய உடை நடை ஆசை அடையாளம் இது எல்லாத்தையுமே மாத்திக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த சமூகம் இருக்க ஆரம்பிக்குது. இது ஏன் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நேர்களாகிய நீங்க மறக்காம சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்காக இந்த நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னும் போது பெண்களுடைய மனசுக்குள்ள எக்கச்சக்கமான எண்ணங்கள் இருக்க ஆரம்பிக்கும். அதுல ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடைச்சிருக்கோ கிடைக்காம இருக்கோ அதெல்லாம் அந்த ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்கும் அண்ணன் தம்பி இருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்டா டக்குன்னு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா திருமணம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு பெண் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் திருமணத்துக்கு பிறகு அப்படியே கண்டினியூ ஆகுமா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு வந்து வீட்டுல கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த டிஷர்ட் கூட நம்ம போட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோமா அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான பயங்கள் இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அனுபவிச்சு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலியமா தான் இந்த மாதிரியான பயங்கள்லாம் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் நம்ம வீட்டுல அம்மாக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் என்னோட வாழ்க்கை முறை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க பேசும்போது அதை கேட்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே திருமணத்துக்கு பிறகு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ஸ் கிட்ஸா இருக்கட்டும் இல்லை 90s கிட்ஸ் எல்லாம் வந்து நல்ல விவரம் ஆயிட்டாங்க அடுத்தடுத்து நல்ல அறிவுத்திறன் இருக்கு அவங்க எந்த ஒரு கேள்விக்கும் வந்து சரியான பதில்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வெளிப்படையா பேசுறது அவங்களா இருந்தாலும் இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது நிறைய இழந்துட்டு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது பெண்கள் மத்தியில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் இந்த கேள்வியை நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி நடை உடை ஆசை அடையாளம் இது எல்லாத்தையுமே சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திருமணத்துக்கு பின்னாடி இது எல்லாத்தையும் இழந்து குடும்பத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காகவும் அதுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பெண் மட்டும் தன்னோட உடை நடை ஆசை அடையாளம் இது எல்லாத்தையும் திருமணத்துக்கு பிறகு மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த சமூகத்தில் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் டெக்ஸ்ட் கூட நீங்க பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் சரி பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டுடுவாங்க நேரலை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நண்பரே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: என்னுடைய பெயர் தில்லைநாதன், என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
3: சோனா FM 107.8 நம்ம ஊரு, நம்ம ஹிஸ்டரி.
4: சேலம் சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். JW செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில, அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பு

0: பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இந்த லான் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமில் அதிக ஆர்வம் கொண்டதுனால அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு காமன்வெல்த் விளையாட்டில் தங்கப்பதக்கத்தை வென்று தந்திருக்கக்கூடிய ஒரு சாதனை நாயகை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. ஸோ டெல்லியில் ஒரு பள்ளியில் வந்து உடற்கல்வி ஆசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருக்கக்கூடியவங்க தான் பிங்கி. அவங்க வந்து 2010 புதுடெல்லியில் காமன்வெல்த் போட்டிகளில் அந்த காலகட்டம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு புதிய ஒரு கேம் வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் லான் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முழு நேர டீச்சராக வந்து பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே சர்வதேச அரங்கில் தனித்துவமான விளையாட்டு மேலே ஈர்க்கப்பட்டதுனால இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வென்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான சவால்கள் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னும் போது அதையும் பார்த்துக்கணும், அதையும் தாண்டி இந்த லான் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த லான் பவுன்ஸ் சொல்லக்கூடிய விளையாட்டு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ஆனால் இந்த விளையாட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இந்த கோலி குண்டில் விளையாண்டுருப்போம் இல்லையா. கோலி குண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம வச்சிருவோம், குழி தோண்டி அதில் வச்சிருவோம். நம்ம தூரத்துலேருந்து அந்த கோலி குண்டை வந்து கரெக்டாக அடிக்கணும். அடிக்கல அப்படின்னா பக்கத்தில் கொண்டு போய் பக்கத்தில் யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு இல்லையா. ஸோ அதெல்லாம் பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவோம்ல, அதுதான். அதை வந்து பெரிய இடத்துல ஒரு புல்வெளி தரைகள் இருக்குல்ல, அந்த தரையில் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து பால், பெரிய பால் வச்சுருவாங்க. அதை நம்ம கையில் இருந்து தூக்கி போட்டு அந்த கரெக்டான எல்லோ பாலை வந்து அடிக்கிறது தான் அந்த வந்து லான் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டு யாருக்குமே தெரியாது, 2010 தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது பிங்கி அவர்களுக்கு. உடனே வந்து அதை வந்து எல்லா ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்கூலில் வந்து டீச்சராகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்ப பொறுப்புகளும் இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மத்தியில் வார இறுதி நாட்களில் நேரத்தில் எழுந்திரிச்சு அதை எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த விளையாட்டு 2010 தான் வந்து புதுசாக வந்திருக்கு. ஆனால் இதுக்கான இட வசதிகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான மேட்டு வசதிகளாக இருக்கட்டும், இது எதுவுமே இல்லை. சரியான பந்துகள் கூட கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2022 ஃபெர்மிங் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் வந்து மகளிர் நால்வர் பிரிவில் வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 4 கூட இணைஞ்சு இந்திய அணியில் வந்து முக்கிய தூண்களாக வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. அரையிறுதியில் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அரையிறுதியில் நுழைஞ்சதுக்கு அப்புறமேட்டு உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய, ஆல்ரெடி நியூசிலாந்து தான் வந்து உலக சாம்பியனாக இருக்காங்க, அவங்கள வந்து இறுதிப் போட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 17-10 அப்படின்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய விளையாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக லான் பவுல்ஸ் விளையாட்டில் வரலாற்று தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லலாம். ஸோ இந்திய அளவில் யாரும் அறியப்படாத ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு இருக்கு. இந்த விளையாட்டை உலக அரங்கில் வந்து தலைநிமர வச்சிருக்கக்கூடிய இந்த சாதனைக்கு இந்திய அரசு அவங்களை கௌரவிக்கிற விதமாக பிங்கி அவர்களுக்கு வந்து இந்த நாட்டின் உயரிய விருதாக இருக்கிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அன்றாட சூழலாக இருக்கட்டும், உங்களுடைய கனவுக்கு ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெண்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, முழு மனசோட உழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி அப்படின்றது கிடைக்கும். அது பிங்கி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மூத்த பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு 45 வயசு 50 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து தலை சுற்றல் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், கால்கள் தடுமாறி கீழே விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன, மருத்துவ காரணங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வதேச நரம்பியல் மருத்துவ இதழ் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 45 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 25% பேருக்கு வந்து படுக்கையிலிருந்து திடீர்னு எந்திரிக்கிறாங்க அப்படின்னும் போது ரத்த ஓட்டம் சட்டுன்னு குறைய ஆரம்பிக்கும். இப்படி ரத்த ஓட்டம் சட்டுன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மூளையில ரத்த ஓட்டம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலை சுற்றல் அப்படின்றது அதிகமா ஏற்பட்டு டக்குன்னு வலுக்கி விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40, 50, 60 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னா அதை டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறதுனால நீ எந்திரிச்ச உடனே வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷமாச்சும் உட்கார்ந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணெல்லாம் வந்து சரியா வந்து இந்த மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ண பிறகு நீங்க வந்து எந்திரிச்சு உட்கார்றது அப்படின்றது, இது எந்திரிச்சு நடக்கிறது அப்படின்றது உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி வந்து கால்களை வந்து நீங்க கட்டுல இருந்து கீழே இறக்கி 1 நிமிஷம் வந்து தொங்க விட்டு சாதாரணமா வந்து உட்கார்ந்துட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்ட பிறகு எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கணும். நீங்க டக்குன்னு எழுந்த உடனே நீங்க கால்களை கீழே போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போதான் வந்து ரத்த ஓட்டம் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இந்த வலிக்கு விழுறது தலை சுற்றல் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து இந்த பிபி மாத்திரை எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மருந்தினுடைய விரயத்தால காலையில இருந்து லேசான மயக்கம் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. மருத்துவரோட ஆலோசனையோட வந்து இந்த அளவை சரிபார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிபி மாத்திரை கரெக்டாக போடுறோமா, எவ்வளவு போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல்ல தண்ணீர் அளவு குறையும் போது தலை சுற்றல் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி காலையில எழுந்ததுக்கு அப்புறமேட்டு 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது அப்படின்றது ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு போது அதை சீராக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லேசா தலை சுத்துற மாதிரியான உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்க உட்காந்துருங்க. 1 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு எதையாவது பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு நடக்க முயற்சிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்காகவும் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியில இருந்து ஒரு பெண் தொழில் முனைவோரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு சக்சஸா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கா தான் நம்ம கூட இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, ஒரு பெண் தொழில் முனைவோரா அவங்க பயணத்தை ஆரம்பிக்கும் போது அதுல என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, அதை எல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து சவிதாக்கா இணைஞ்சு பேச போறாங்க. சோ வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, அதெல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம பேசி தெரிஞ்சுக்கலாம். சவிதாக்கா வணக்கம். அக்கா சவிதாக்கா, நீங்க வந்து MBA முடிச்சிருக்கீங்க, முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உடனே திருமணம் பண்ணி வச்சாங்க. சோ திருமணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா நீங்க வந்து வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இருந்திருக்கும். சோ வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்கும் இல்லையா, நாம வந்து நல்லா படிச்சிருக்கோம், MBA முடிச்சிருக்கோம், முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எக்கச்சக்கமான திங்கிங்ல உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நேரத்துல உங்களுடைய மனநிலை எப்படிக்கா இருந்தது, அது எப்படிக்கா ஒவ்வொரு நாளும் கடந்து இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த திங்கிங்ல உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருந்திருக்கும். அந்த நேரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிங்க, உங்களுடைய மனநிலையை எப்படிக்கா சமாளிச்சிங்க?
6: கண்டிப்பா எனக்கு தோணிருக்கு, நிறைய நாள் தோணிருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணுவேன், என்னோட பாஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோ இல்லை பாஸ்ட் ஏதாவது ஒரு மெமரிஸ் எடுத்தோ நான் ஃபீல் பண்ணும்போது, நான் அது பார்க்கும்பொழுது நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம அதுலேருந்து, ஆனால் கண்டிப்பாக வீட்டில் மட்டும் உட்காந்துடவே கூடாது. நம்மளால் முடிஞ்சது சின்னதோ பெருசோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது தான் அந்த பிஸ்னஸ் கிளிக் ஆகுதோ இல்லையோ அது ரிலேட்டடான ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். அதை பிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த தடவை பிஸ்னஸ் வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த லேர்னிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
5: நான் வீட்டில் இருக்கும்போது எக்கச்சக்கமான கவலை அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சது. அது எல்லாத்தையும் நான் சமாளித்து வரத்துக்குள்ளே எனக்கு போதும்போது நான் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்றத அக்கா வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வந்து இப்போது நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துருக்காங்க. ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் சொல்லாத எல்லாத்தையும் தாண்டி அக்கா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பல அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சவால்கள் இருந்திருக்கு, ஒரு பொண்ணா திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனைக்கும், MBA படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்களோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கவலைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அது எல்லாத்தையும் கடந்து அந்த நேரத்தில் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பிஸ்னஸ் கிடையாது, 2-3 பிஸ்னஸை வந்து தன் கையில் வசம் வச்சிருக்கக்கூடியவங்களா வந்து அக்கா வளம் வந்துட்டு இருக்காங்க நம்ம ஆத்தூர் பகுதியில். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லை, பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு குடும்பத்தினர் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். திருமணத்துக்கு பிறகு சப்போர்ட் அப்படின்றது கட்டாயமா இரட்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு எக்கச்சக்கமான திங்கிங் இருக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் ஒரு இடத்துல ரொட்டீனா ஒரு வேலையை பார்த்துட்டு இதுக்கு மேல ஒரு வீட்டில் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின் போது அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய ஐடியா என்ன, அவங்களுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து சவிதா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
7: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர்ல இருந்து ஒரு தொழில் முனைவோரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சவிதா அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். சவிதா அக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் எல்லாரோட வாழ்க்கையிலுமே பெண்கள் எல்லாரோட மனநிலையுமே பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம், திருமணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சிலர் இருந்திருக்கலாம், ஒரு சிலர்லாம் வந்து சக்சஸ் ஆகுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில, திருமணத்துக்கு பிறகுதான் அடுத்தடுத்து குரோத் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், இன்னொரு சிலர்லாம் திருமணத்துக்கு முன்னாடி குரோத் ஆகிட்டு திருமணத்துக்கு அப்புறமேட்டு செட்டில்டா இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க திருமணத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்க ஆரம்பிச்சது, திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் கூட என்ன பண்றது, ஒரே இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு, அந்த மனநிலை உங்களுக்கு இருந்தது, ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தது, அதை எப்படி கடந்து வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
5: கல்யாணத்துக்கு முன்னாடினா அப்பா அம்மா அண்ணா இந்த ஒரு சரௌண்டிங்ஸ், ஒரு செல்ல பிள்ளையாவே வளர்ந்துருவோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னதான் இது இருந்தாலுமே சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து புதுசு இல்லையா, நம்ம புதுசான ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். இவங்கள கன்வின்ஸ் பண்ணிடலாம், அம்மா அப்பா அண்ணா இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே இருக்காங்க, ஸோ இவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸோ கன்வின்ஸ் பண்ணுறது எப்படி இவ போவா, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மெயின் காரணம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டிவ்னால தான் பண்ண முடியுது.
4: பிஃபோர் மேரேஜ் நம்ம

பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வியாக நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். அந்த கேள்வி கரெக்டாக அக்கா இன்னைக்கு சொல்லும் போதுலேருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறதுல தான் இருக்க ஆரம்பிக்குது. அப்போதான் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு பரவாயில்லப்பா எந்த வேலை சொன்னாலும் செய்கிறாங்க, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமேடு தான் ஒரு பொண்ணு வந்து பிடிச்சவங்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகும் ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா என்ன குறை, அந்த நிலையெல்லாம் மாறணும்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். ஸோ இதோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேரடி. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

0: 107.8 ஷக்கலக குட்டி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே போல இப்பயுமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கதை மூலியமா குழந்தைங்களுக்கு சொன்னோம்னு வைங்களேன், ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, அது மட்டும் இல்லாம மறக்கவே மாட்டாங்க. ஸோ அதே வகையில் இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குயிலும் காகமும். இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டில் குயில் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே காட்டுக்கு காகம் ஒன்று வேற காட்டிலிருந்து இங்கே வாழலாம் அப்படின்னு வந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு அந்த காட்டில் குயிலை தான் இந்த காகம் மீட் பண்ணுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா குயிலுக்கு காகத்தை சுத்தமாக பிடிக்கல. அது கருப்பாக இருந்துச்சு, அதோட குரல் இனிமையாகவே இல்லை. பொதுவாகவே குயில் வந்து சூப்பரா பாடும் இல்லையா, அதே மாதிரி தான் குயில் வந்து அந்த காட்டிலே சூப்பரா பாடக்கூடிய ஒரு பறவையா இருந்துச்சு. டெய்லியுமே சாயங்காலம் 5 மணிக்கு மேல காட்டுல பாட்டு கச்சேரி நடக்கும். அதுல குயிலோட பாட்டு தான் எப்பயுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொல்லுவாங்க. அதனாலே என்னவோ குயிலுக்கு காகத்தை சுத்தமா பிடிக்கல. அதனால காகத்து கூட பேசுறதையே அது வந்து விரும்பல. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, குயில் வந்து காலையில கூட்டுல இருந்து வெளியில வரும்போது தவறுதலா கீழே விழுந்து அதோட சிறகுகள்ல அடிபட்டுருச்சு. அன்னைக்கு அதால பறக்கவே முடியல. அதோட வீட்லயும் உதவுறதுக்கு யாருமே இல்ல. அப்போ காகம் அந்த வழியா போச்சு, அதாவது குயிலோட வீடை தாண்டி போச்சு. அப்போ குயில் வந்து கத்திட்டு இருந்ததை பார்த்து காகம் வந்து குயிலுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. சோ அப்பதான் குயில் வந்து புரிஞ்சுக்கிச்சு, சே நம்ம ஒருத்தரை எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து எடை போட்டுறவே கூடாது, காகம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு அன்னையில இருந்து காகத்து கூட ஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம யாரையுமே வெளி தோற்றத்தை பார்த்து எடை போட்டுறவே கூடாது. அவங்க கூட பேசி பழகி பார்க்கணும், அப்பதான் அவங்களோட உண்மையான கேரக்டர் நமக்கு தெரியும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹாய், உங்க நேம்?
1: வர்ணிகா.
0: வர்ணிகா, நேம் கியூட்டா இருக்கு. சரி, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜிடா ஸ்கூல்.
0: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: ஹன்னிகா, விஷ்ணு.
0: வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க தானே? அதெல்லாம் உண்டு அப்படின்றீங்களா? சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வர்ணிகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில் மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீரில் மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோடு ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட வர்ணிகா தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வர்ணிகா கூட தான் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் மற்றும் பெற்றோர்கள் வந்து என்னென்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு முறைகளில் கவனத்தை எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுக்கணும் மற்றும் அவங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த நேரத்தில் அதாவது மதர் கன்சீவாக இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன, ஒரு குழந்தைய டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன நீடெல்லாம் இருக்குது சார்?
2: நெக்ஸ்ட் மென்டலாகவும் அவங்க நல்ல ஒரு குட் ஸ்பேஸில் இருக்கணும், கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி மற்ற ஹார்மோன்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அது தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் டாக்டர்ஸை கேட்டு வாங்கி சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்சைட்டு அவங்களுக்கு சொல்லித்தரது, அதுக்கப்புறம் என்னென்ன உடற்பயிற்சி செய்கிறது அதெல்லாம் சொல்லித்தரது. இப்போ குறிப்பாக நமக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் வேணும், சிசிரியன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் எதுனாலும் ஓப்பன் மைண்டடாக நம்ம போகணும். அப்போதைக்கு டாக்டர்ஸ் என்ன தொந்தரவு இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு வந்து அறிவுறுத்துவாங்க, இது நார்மலாக நார்மல் பண்ணலாம், சிசிரியன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போதைக்கு குழந்தைய நம்ம நல்லபடியாக நம்ம டெலிவர் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான டெலிவர் குழந்தைய எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் அந்த ஒரு டைமில் நம்ம யோசிக்கணும். ஸோ அதை தவிர்த்துட்டு இதுதான் அதுதான் சொல்லி சாய்ஸாக நம்ம எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்களோட அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும். அதில் மொதல் விஷயமா, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது குழந்தைகளுக்கு உடல் உழைப்பு இருக்கணும் அப்படி இல்லையா, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற பட்சத்தில் அவங்க வந்து கிரவுண்டில் போய் விளையாடலாம், ஒரு பேட்மிண்டனோ இல்லை ஸ்கிப்பிங்கோ இல்லை கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது இந்த விளையாட்டில் அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களோட ஆரோக்கியமும் சீராக இருக்கிறதுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வர்ணிகா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹர்னி என் கூட. இப்போ நம்ம வர்ணிகா கூட பேசிடலாமா? வர்ணிகா, உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்களா? சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி, என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க? ஃப்ரூட்ஸ். சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: சுமதி மேம்.
1: சுமதி மேம்? ஏன், எப்பயும் சுமதி மேம் தான் ரொம்ப பிடிக்குமா? எதனால? ஜாலியாக பேசுவாங்களா? ஓகே ஓகே. சரி, சுமதி மேம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா பண்ணிடுவீங்களா? சூப்பர், வெரி குட். அதே மாதிரி தான் ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிடணும். சரி, நிறைய கொடுப்பாங்களா இல்லை கம்மியாக கொடுப்பாங்களா? கம்மியாக தான். ஓகே. சரி, உங்களுக்கு ஃபேவரட் கலர் என்ன? எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? ஆரஞ்சு. ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்க. அப்போ டாய்ஸு அதுவும் இருக்கா? சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டாடியா? ரெண்டு பேருமே பிடிக்குமா? ஏன்? ஜாலியாக பேசுவாங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே டூருக்கெலாம் போயிருக்கீங்களா? ஆ, எங்கெங்கெல்லாம் போனீங்க? ஏற்காடு. ஓகே, ஏற்காட்டில் என்னென்னலாம் பார்த்தீங்க? ஓஹோ, சரி, ஓகே ஓகே. சரி, எப்படி இருந்துச்சு? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். சரி, ஓகே. சரி, மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும்?
2: தக்காளி.
1: தக்காளியா? சரி, காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ஓ, சரி, ஓகே. சரி, மதியம் என்ன லஞ்சு? அதுவும் டொமேட்டோ ரைஸ் தானா? அப்போ டெய்லி அதே தானா? ஓகே ஓகே. சரி, எப்படியோ டைம் ஆனதுனால எனக்கு லைட்டாக பசி எடுத்துக்கிச்சு. சரி, நீங்கள் ரைம்ஸ் சொல்கிறேன்னு நீங்கள் இல்லை சொல்கிறீங்களா? சொல்லுங்கள்.

0: சூப்பரா சொல்றீங்களே ரைம்ஸ் எல்லாம். சரி, யார் சொல்லி கொடுத்தா ரைம்ஸ்?
1: சுமதி மேம்.
0: சுமதி மேமா? ஓகே ஓகே, வெரி குட். ரொம்ப அழகா ரைம்ஸ் சொன்னீங்க. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வர்ணிகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
2: இந்தா குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம்.

7.8ல ஷக்கலக குட்டீஸ். இது வந்து ராகி வடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குமா, வித்தியாசமாக இருந்தால் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்களே, நாங்கள் எஃபர்ட் எடுத்து செஞ்சு வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. யூஸ்வலாக நம்ம வடை எப்படி செய்வோமோ அப்படி தான் இருக்கும், பட் அதோட சூப்பராகவே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், ராகி மாவு ஒரு கப்பு, அடுத்ததாக வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று அப்படின்னா ரெண்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும், கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சோண்டு, சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, அண்டு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ராகி வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, சீரகம், கடலைப்பருப்பு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி வடை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக இப்போ கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம இந்த வடை ஷேப்புக்கு தட்டுவோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நல்லா இந்த மாவை தட்டி ஒன்று ஒன்றா உள்ளார போட்டு மிதமான சூட்டில் வச்சு எடுத்தால் சூப்பரான இந்த ராகி வடை ரெடி ஆகிடும். ஸோ இதில் ஒரு பின்குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வடை பொறிக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொறிப்போம், ஆனால் இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும், ஏன்னா உள்ளுக்குள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்தோன்னா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக ராகி வடை ரெடி ஆகிடும். அண்ட் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், மறக்காமல் கேளுங்க. ஸோ ராகியை பொறுத்த வரைக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்டு நார் சத்து இது நிறைஞ்ச ஒரு உணவு அப்படின்னா ராகியை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களோட ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதனால் மறக்காமல் இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபிலாம் வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை செஞ்சு கொடுங்க, அவங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் வைஸாக பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு சில நேரத்தில் தலைவலிக்குது, இல்லை ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து இல்லை நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு எந்த வழியில் அவங்களை கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத யோசித்து அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வகையில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
5: இப்போ பெற்றோரோட பங்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமாக இருக்குங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், அது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னு அவங்க எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய பேரண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதனால அவங்க வரத்துக்கு என்ன ஆகுது, லேட் ஆகுது அப்படிங்க பார்க்கக்குள்ளார அவங்க பள்ளி விட்டு ஒரு மாணவன் வந்தோடனே உடனே டியூஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துடு, மீதி பொறுப்பு டியூஷன் எடுக்கிறவங்க கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த காலமெல்லாம் இப்போ மாறி நம்ம என்ன பண்ணும், இப்போ இருக்க எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு சிங்கிள் பேபி சைல்டு தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அக்கறை எடுத்துக்கணும். மிகுந்த அக்கறை பெற்றவர்களாகிய நமக்கு தான் அதிகம் இருக்கு.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ பேரண்ட்ஸோட அந்த இம்பார்ட்டண்ட் ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக வர்ணிகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசிடலாமா? ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கேட்டுருவோம். வர்ணிகா கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களா, இப்போ சொல்கிறீங்களா?

நிகழ்ச்சியில நீங்க சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். பாபா மக்களே. Three, two, one, hola.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. மணி 8 உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். நான் உங்க திருவந்தா. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. பூமியிலேயே உயரமான இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவு உயரத்துல போனா எப்படி இருக்கும்? அங்க நின்னா உலகமே கீழே இருக்கிற மாதிரி தெரியுமா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில் சொல்லக்கூடிய இடம்தான் எல்ப்ரஸ் மலை. இந்த மலை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ரஷ்யாவோட காகசஸ் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய எல்ப்ரஸ் மலை கடல் மட்டத்திலிருந்து 5,642 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. இது ரஷ்யாலையும் ஐரோப்பாலையும் மிக உயரமான சிகரமா குறிப்பிடப்படுதுங்க. ஆனா எல்ப்ரஸோட சுவாரஸ்யம் அதோட உயரத்துல மட்டுமில்ல. இந்த மலையில ரெண்டு முக்கியமான சிகரங்கள் இருக்கு, மேற்கு சிகரம், கிழக்கு சிகரம். மேற்கு சிகரத்தோட உயரம் பாத்தீங்கன்னா 5,642 மீட்டர், கிழக்கு சிகரத்தோட உயரம் பாத்தீங்கன்னா 5,621 மீட்டர். அதாவது ஒரே மலையில ரெண்டு பிரம்மாண்டமான உச்சிகள். இந்த ரெண்டு சிகரங்களும் செயலற்ற எரிமலை குவிமாடங்களா கருதப்படுதுங்க. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சுத்தியுமே வெள்ளை நிற பனி, முன்னாடி முடிவே தெரியாத மலைச்சரிவு, மேல போக போக ஆக்சிஜன் குறைஞ்சுக்கிட்டே போகுது, காத்தோட வேகம் அதிகரிக்குது. அந்த சூழல்ல ஒரு மனிதர் சிகரத்தை நோக்கி ஒவ்வொரு அடியா முன்னேறாரு. அதனாலதான் எல்ப்ரஸ் மலையேற்றம் ஒரு சாதாரண நடைப்பயணம் கிடையாது. இயற்கையோட சக்தியையும் மனிதனுடைய விடாமுயற்சியையும் ஒரே நேரத்துல உணர வைக்கக்கூடிய ஒரு சவால். இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. எல்ப்ரஸ் மலையோட கிழக்கு சிகரம் முதல் முதல்ல 1829 கில்லர் காஷிரோ அப்படின்றவர்னால ஏற்றப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் உயரமான மேற்கு சிகரம் 1874 ஃப்ளோரன்ஸ் கார்போர்ன் குரோவ் தலைமையிலான குழுவால் அடையப்பட்டது. பல வருஷங்கள் கடந்தும் அந்த மலையோட சவால் குறையவே இல்லைங்க. ஏன்னா அங்க இயற்கை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. கோடை காலத்துல கூட 4,000 மீட்டருக்கு மேல பனிப்புயல் மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் உருவாகலாம். காத்தோட வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் தாண்டது சாத்தியம். குளிர்காலத்துல உச்சி பகுதியில வெப்பநிலை -50°C கீழே போகுமாங்க. அதனாலதான் எல்ப்ரஸ் ஒரு உயரமான மலை மட்டுமில்ல, நீ எவ்வளவு தயாரா இருக்கிற அப்படின்ற கேள்விய மனிதர்கள் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு இயற்கையோட சவால் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையோட இன்னொரு முக்கியமான அம்சம் அதோட பனிப்பாறைகள் தான். எல்ப்ரஸோட பனிப்பரப்பு சுமார் 138 சதுர கிலோமீட்டர் பரப்ப உள்ளடக்கியதாகவும் பல முக்கிய பனியாறுகளுக்கு நீர் கொடுக்கறதாகவும் குறிப்பிடப்படுது. அதாவது நம்ம மேல பார்க்கும்போது ஒரு பனி மூடிய மலைய பார்க்கிறோம். ஆனா அந்த பனியும் பனியாறுகளும் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான நீரோட முக்கிய ஆதாரங்களோட தொடர்புடையதா இருக்கு. ஒரு மலை, ஒரு எரிமலை, ரெண்டு சிகரங்கள், பனியாறுகள், வரலாற்று சிறப்பு மிக்க ஏற்றங்கள், இவ்வளவு விஷயங்களையும் தன்னோட உள்ள வச்சிருக்குது அப்படின்னா அது எல்ப்ரஸ் மலை தாங்க. மலை எவ்வளவு உயரம் இருந்தாலும் அதை அடைய வைக்கக்கூடிய முதல் விஷயம் உயரம் இல்லை, ஒரு அடி முன்னேறணும் அப்படின்ற மனசு தான். இதுதான் எல்ப்ரஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடம்ங்க. நமக்கு வாழ்க்கையிலையும் சில இலக்குகள் எல்ப்ரஸ் மலை மாதிரி தான் இருக்கும். தூரமா தெரியும், கஷ்டமா தெரியும், சில நேரம் முடியாதது மாதிரியும் தோணும். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன அடிய முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நம்மளும் அந்த உச்சிய தொட்டிருப்போம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
2: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
2: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். JW செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில, அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் மஞ்சக்குட்டை பகுதிக்கு போயிருந்தப்போ அங்கே நிர்மலா அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சிருந்தேங்க. எந்த இடத்துல அப்படின்னா கரெக்டாக மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். எத்தனை பேருக்கு தெரியும் மஞ்சக்குட்டையிலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு? அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நான் போயிருந்தப்போ தான் அவங்கள சந்திச்சிருந்தேன். அவங்க சின்னதாக அங்கே ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம், அதாவது கடை வச்சிருக்கிறதுக்கு வாழ்வாதாரம் இருக்கா அப்படின்னும், கிளைமேட் சேஞ்சஸ், விலைவாசி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டேங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்க்கா.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: என் பேர் நிர்மலா.
4: எந்த ஊருங்கக்கா?
5: மஞ்சக்கோட்டைங்க சார்.
4: மஞ்சக்கோட்டையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
5: 21 வருஷம் சார்.
4: ஓகேக்கா. இப்போ கிளைமேட்லாம் எப்படிக்கா இருக்குது? ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்?
5: இப்போ மே மாதம் அப்படிங்கிறதுனால வந்து வெயில் அதிகமாக இருக்குது, மற்றபடி நார்மலாக இருக்கும்.
4: இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை தொழில்லாம் செஞ்சுட்டு வராங்க?
5: வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய எஸ்டேட் இருக்கிறதுனால எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போவாங்க. கொஞ்சம் பேர் வந்து கட்டட தொழிலாளர் வேலைக்கு போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஹோட்டல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறாங்க.
4: இப்போ இங்கே வந்துட்டு முக்கியமாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம்னா என்னக்கா?
5: சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறத விட இங்கே வந்து சும்மா ஒரு இது மட்டும்தான், சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வேண்டி வருவாங்க காலையில. அப்படி இல்ல அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு இந்த வியூ பாயிண்ட் இருக்கிறதே தெரியாது மஞ்சக்கோட்டையில. ஒரு சிலருக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இங்க காட்டேஜ் எடுத்து நடத்துறவங்க வந்து பசங்க வந்து கூட்டிட்டு வருவாங்க சன்ரைஸ் பாக்குறதுக்காக வேண்டி. மத்தபடி இது வந்து நிறைய இடத்துக்கு வந்து அறிமுகம் ஆகல. இந்த வியூ பாயிண்ட் வந்து இன்னும் அதிக பேருக்கு வந்து தெரியாது மஞ்சக்கோட்டையில அப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு.
4: இங்க வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட்ல சரியான போதுமான வசதிகள்லாம் இருக்குங்களா? என்னென்னலாம் தேவை அவங்க கிட்ட
5: சார்? போதுமான வசதி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். சாயந்தரம் 6 மணி ஆனாக்கா கரண்ட் வசதி கிடையாது. 7:30-8 மணி வரைக்கும் கூட ஒரு சிலர் வந்து பார்க்குறாங்க, இருட்டில் தான் வராங்க. கெஸ்ட்டுங்க வந்து உட்கார அளவுக்கு வந்து சேர் பெஞ்சு எதுவும் கிடையாது. பிள்ளைங்க விளையாடுற அளவுக்கு வந்து ஒரு பார்க்கோ அல்லது விளையாட்டு தளமோ எதுவுமே கிடையாது. சும்மா மொட்டையாக இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன ஒரு வியூ பாயிண்டா அப்படின்னு பார்த்துட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க.
4: என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்க?
5: இங்கே வந்து தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, லைட்டு போடணும். ரெண்டாவது வந்து பயணிகள் வந்து உட்கார்றதுக்கு 2-3 சீட்டுங்கெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக 6 பேர் உட்கார்ற மாதிரி, 4 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டுங்க போட்டு வைக்கணும். குப்பை தொட்டி வேணும், தண்ணி வேணும், இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா வரவங்க கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குதுனாக்கா அவங்களே குடிச்சு குடிச்சிட்டு போயிடுவாங்க. ரொம்ப லாங்கில் இருந்து வரவங்களும் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா அதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விளையாடுறதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபேமிலியோட வராங்க. அதனால வந்து ஒரு பார்க் ஒரு சின்னதா இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸா நல்லா இருக்கும் இந்த இடம். சுற்றுலாத்தலம் பயணிகள் நிறைய பேர் வருவாங்க. அது வந்து நல்ல விளையாட்டு அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ரசிக்கிறதுக்கோ ஒரு பார்ப்பதற்கோ கொஞ்சம் நல்லா இருக்கும்.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க நிர்மலா அக்கா. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் செம்மணத்தம் பகுதிக்கு போயிருந்தப்போ அங்கே சின்னத்தாய் அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சிருந்தாங்க. அந்த அக்கா ரொம்ப அருமையா ஒரு நாட்டுப்புற பாட்டை நமக்காக பாடி காட்டினாங்க. வாங்க அந்த பாடலை அவங்களோட குரல்லையே கேட்டு ரசிக்கலாம்.
2: மாமரமோ கட்ட வெட்டி மச்சான், மாமரமோ உஞ்சால் பண்டி, இந்த மா

ரொம்ப அருமையா நமக்காக இந்த பாடலை பாடி கொடுத்த சின்னத்தாய் அக்காக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். உண்மையாலுமே இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பாடல் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம், அப்படி இல்லைனா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரே ஒரு பூ. காலையில வெள்ளை நிறம், மதியத்துல இளஞ்சிவப்பு, மாலை நேரத்துல அடர் சிவப்பு. யாரோ பூவுக்கு கலரை மாத்தி மாத்தி பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இது இயற்கையோட ஒரு அற்புதமான மாற்றம் தாங்க. இன்னைக்கு நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஹைபிஸ்கஸ் முட்டாபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான தாவரத்தை பத்தி தாங்க. இதுக்கு காட்டன் ரோஸ், ரோஸ் மல்லோ அப்படின்ற பெயர்களுமே இருக்கு. பேர்ல ரோஸ் இருந்தாலும் இது உண்மையான ரோஜா கிடையாது. இது செம்பருத்தி வகையை சேர்ந்த தாவரம் தான். மால்வேசி குடும்பத்தை சேர்ந்தது. இதோட பூர்வீகம் தெற்கு சீனா. இன்னைக்கு அண்டார்டிகாவை தவிர மற்ற கண்டங்கள்ல இந்த தாவரத்தை ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். சரி, இந்த செடியை பார்த்த உடனே நமக்கு கவனத்தை ஈர்க்கிறது எது தெரியுமா? இதோட பூக்கள் தான். இந்த பூக்கள் சுமார் 10-15 சென்டிமீட்டர் விட்டம் வரைக்கும் வளரக்கூடியது. ஆனா அந்த பூவோட அழகு அதோட அளவுல மட்டும் கிடையாது, அதோட நிறம் மாறுறது தான் பெரிய ஆச்சரியமே. காலையில பூ வெள்ளை நிறத்துல இருக்கும், நேரம் போக போக அது இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறும், மாலை நேரத்துக்குள்ள அடர்சிவப்பு நிறத்துக்கு மாறிடுங்க. ஒரே நாள்ல ஒரு பூவோட நிறம் இப்படி பல நிலைகள்ல மாறுறது இந்த தாவரத்தை மிகவும் தனித்துவமாக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நிறமாற்றத்துல வெப்பநிலையும் ஒரு முக்கிய காரணியா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் குறிப்பிடுதுங்க. உதாரணத்துக்கு, குளிர்சாதன பெட்டியில வைக்கப்பட்ட வெள்ளை பூக்கள் வெளியே எடுத்து வெப்பமடைகிற வரைக்கும் வெள்ளையாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மெதுவா இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறி இருக்கு. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கண்ணுக்கு நிறம் மாறுறது மட்டும்தான் தெரியும், ஆனா அந்த பூவுக்குள்ள நடக்கிற மாற்றம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பூவோட எடை சுமார் 15.6 கிராம். இளஞ்சிவப்பு நிறமா மாறும்போது அதோட எடை 12.7 கிராம். சிவப்பு நிறத்தை அடையும் போது சுமார் 11 கிராம் தாங்க இருக்கும். அதாவது நிறம் மாறும்போது பூவோட எடையிலையும் மாற்றம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம சிவப்பு நிற பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்தோசைனின் அப்படின்ற நிறமி பொருளோட அளவு இளஞ்சிவப்பு பூக்களை விட 3 மடங்கு, வெள்ளை பூக்களை விட 8 மடங்கு அதிகமா இருந்ததா இந்த தகவல் குறிப்பிடுது. அதனாலதான் வெள்ளை, இளஞ்சிவப்பு, சிவப்பு அப்படின்ற இந்த அழகான மாற்றம் நமக்கு தெரியுது. இதை இன்னொரு கோணத்துல பாருங்களேன். ஒரு பூவை நம்ம பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படின்னு கடந்து போயிடுவோம். ஆனா அதே பூவை சில மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்த்தா முதல்ல வெள்ளை, அடுத்து ரோஸ் கலர், அடுத்து ரெட் கலர். அதாவது ஒரே பூ ஒரே நாள் 3 விதமான தோற்றம். இயற்கை நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல தான் ஆச்சரியம் கொடுக்கணும்னு இல்ல. சில நேரம் நம்ம வீட்டு தோட்டத்துல அமைதியா பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூவுக்குள்ளேயே மிகப்பெரிய அறிவியல் கதை ஒளிஞ்சிருக்கு. இந்த காட்டன் ரோஸ் அதுக்கு ஒரு அழகான உதாரணமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாவரம் வளர்க்கறதுக்கு ஈஸியானது. வேர் வெட்டு துண்டுகள் மூலமா இதை ஈஸியா பெருக்கலாம். இது வேகமா வளரக்கூடிய தாவரமாகவுமே இருக்குங்க. முழு சூரிய ஒளியிலேயோ அல்லது பகுதி நிழல்லையோ வளரக்கூடியது. நல்ல வளமான தண்ணீர் தேங்கி நிற்காத மண்ணை விரும்புது. அதனால காலையில வெள்ளை, மதியத்துல இளஞ்சிவப்பு, மாலையில சிவப்பு. ஒரே நாள்ல தன்னோட நிறத்தை மாத்திக்கொள்ளக்கூடிய இந்த அழகான பூ இயற்கை எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு அப்படின்றத நமக்கு இன்னொரு உதாரணத்துல காட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இடத்துல வாழ்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வீட்டை மட்டும் பார்த்தா போதுமா? அவங்களோட நிலத்தை பார்த்தாலே அவங்களோட வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் காஞ்சு மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. காஞ்சு மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்தில் இருக்கக்கூடிய கேபிஆர் தீபகற்பத்தை சேர்ந்த பழங்குடி ஆஸ்திரேலிய மக்கள். இவங்க இன்னைக்கு கோயன் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்புல பெரும்பகுதி பின்னால கால்நடை பண்ணைகளுக்காக கையகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சில விஷயங்கள் குறிப்பிடுதுங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், காஞ்சு அப்படின்ற பேரு எப்படி வந்தது? காஞ்சு அப்படின்றது இவங்களோட மொழியில ஊமராவுக்கான ஒரு சொல்லுடன் தொடர்புடைய பெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அதெல்லாம் சரி, ஊமரா அப்படின்னா என்ன? வேட்டையாடும் போது ஈட்டியை அதிக தூரம் செலுத்த உதவக்கூடிய ஒரு கருவி தாங்க. அதாவது ஒரு சமூகத்தோட பேரிலேயே அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையோட தொடர்புடைய ஒரு அடையாளம் இருக்கு. அவங்களோட மொழியுமே தனித்துவமானது. காந்தியு மொழி உம்பிளா மொழியோட ஒரு கிளைமொழியா குறிப்பிடப்படுது. இதுல வடக்கு மற்றும் தெற்கு வகைகள் இருக்கிறதும் குறிப்பிடப்படுது. காஞ்சு மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் கிரேட் டிவைடிங் கிரேஞ்சோட அடிவாரம், அதோட பக்கத்துல ஆறுகள், ஆர்ச்சர் ரிவரோட மேல் பகுதி, வாட்சன் ரிவர், எட்வர்ட் ரிவர் மற்றும் இப்படி ஆறுகளையும் நீர்நிலைகளையும் சுற்றி இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு. அவங்களோட பாரம்பரிய நிலம் சுமார் 7800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்ததா பதிவுகள் குறிப்பிடுது. அதனால இவங்களோட வாழ்க்கையில நிலம், ஆறு, வேட்டை, மீன்பிடித்தல் மாதிரியான முக்கியமான தொடர்புகளை உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல வேற பழங்குடி சமூகங்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு இடையில எல்லைகளுமே இருந்தது, அதே நேரத்துல உறவுகளுமே இருந்தது. அதுல இன்னொரு அழகான விஷயம் சமூக உறவு. காஞ்சு மக்கள் ஹோல்ட்ராய்டு ஆற்றோட மேல் பகுதிகளில் வாழ்ந்த விக் அயபது மக்களோட திருமண உறவுகள் கொண்டிருந்ததா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம காஞ்சு மக்கள் விக் அயபு மற்றும் விக் முங்கன் மக்களோட சேர்ந்து சடங்கு கூட்டங்களை நடத்தினதாகவும் பதிவுகள் சொல்லுதுங்க. அதாவது ஒரு சமூகத்தோட வாழ்க்கை அப்படின்றது தனியா வாழ்றது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கக்கூடிய சமூகங்களோட உருவாக்கக்கூடிய உறவுகளும் அதோட ஒரு பகுதியா இருக்குங்க. ஆனா காலப்போக்குல இவங்களோட பாரம்பரிய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. குயின்ஸ்லாந்து கேபிஆர் தந்தி இணைப்பு காஞ்சு மற்றும் கோகியாலா மக்களோட வேட்டையாடும் நிலப்பகுதிகள் வழியா போனது. இதனால அவங்களோட வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்பட்டதா பதிவுகள் குறிப்பிடுது. அதுக்கப்புறமா கால்நடை பண்ணைகள் விரிவடைஞ்சப்போ சிலர் அந்த பகுதிகளோட பக்கத்துல முகாமிட்டு அமைதியா வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் முடிந்த பகுதிகளுக்கு பின்வாங்கியும் வாழ்ந்ததா குறிப்பிடப்படுது. காஞ்சு மக்களோட பாரம்பரியத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு, டோட்டெம் அமைப்பு மற்றும் சடங்கு தலங்கள். இயற்கையில இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதோட பெருக்கம், சமூக வாழ்க்கை, இதுக்கு இடையில ஒரு தொடர்பு இருந்தது. கோயனுக்கு பக்கத்துல ரெண்டு சடங்கு தலங்கள் பற்றியும் பதிவுகள் இருக்குங்க. அதுல ஒன்னு எமிலி கிரீக் பகுதியில சிவப்பு கங்காருவோட தொடர்புடைய டோட்டெம் அமைப்பு இருந்ததாகவும், செங்குத்தா வைக்கப்பட்ட கற்களோட நீண்ட வரிசை இருந்ததாகவும் குறிப்பிடப்படுது. இன்னொரு சுவாரஸ்யமான நம்பிக்கை, சில சடங்குகள் இயற்கையோட வளங்கள் மறுபடியும் பெருகுவதற்கான ஒரு வழியா கருதப்பட்டதுங்க. அதாவது இயற்கை நமக்கு வளத்தை தருது, அந்த வளத்தை பாதுகாக்கிறது, அது தொடர்ந்து கிடைக்க செய்யறது நம்மளோட பொறுப்பு அப்படின்ற எண்ணம் அவங்களோட பாரம்பரிய சடங்குகளோட இணைஞ்சிருந்தது. இதுதான் காஞ்சு மக்களோட கதை. ஒரு நிலம், அதோட இணைந்த ஒரு மொழி, ஆறுகளோட பின்னி பிணைந்த வாழ்க்கை, பக்கத்துல இருக்கக்கூடிய சமூகங்களோட உறவு, இது எல்லாத்தையுமே தங்கள் கிட்ட வச்சிருந்த ஒரு பழங்குடி சமூகத்தோட வரலாறு. நிலத்தை புரிஞ்சுக்கிட்டா அந்த நிலத்துல வாழ்ந்த மக்களோட கதையையும்

0: புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில, ஆனா இன்றைய நிகழ்ச்சியில அல்ல, நாளை நிகழ்ச்சியில. இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
1: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சுவனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜாக் கேன்ஃபீல்டு அவரோட ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். இவரை ஒரு பிரபலமான ஒரு டாக்குமெண்ட்ரி திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம். அது என்ன படம் அப்படின்னா, சீக்ரெட் அப்படின்ற ஒரு படம். ஸோ சீக்ரெட் புக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதில் கூட இவர் பேசின நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இவரே அந்த படத்துலேயும் வந்து வருவார். அவருடைய வாழ்க்கையில் இந்த சீக்ரெட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவருடைய ஒரு கதை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். தோல்வி அப்படின்றது 144 முறை வந்தாலும் விடாமுயற்சியால் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதர். யார் அப்படின்னா, அதாவது வெற்றியின் தந்தை அப்படின்னு பல கோடிக்கணக்கான மக்களால் அழைக்கப்படுற இவர். இவரோட வாழ்க்கை ஆரம்பத்தில் கண்ணீரும் கஷ்டமும் நிறைஞ்ச ஒரு போராட்டமாக இருந்திருக்குங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் வர்ஜீனியா மாநிலத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறக்கிறார். சிறுவனாக இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறார். கடுமையான பொருளாதார பிரச்சனை, இவங்க அப்பாவுக்கு பெரிய பிஸ்னஸ் லாஸ் ஏற்படுது. இதனால் குடும்பத்தில் எப்பயுமே சண்டை, ஒரு நிம்மதியற்ற சூழல். இந்த சூழலில் இளம் வயது ஜாக்கி அவரோட மனது ரொம்ப ஆழமாக பாதிக்கப்படுதுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு வித பயம், பதற்றம், நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதா அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை அவரையே சுற்றி சுற்றி இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு எழுத்தாளராக, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கிறாரு அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த சீக்ரெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உதவி இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட் புத்தகத்தில் கூட இவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். நீங்கள் யாராச்சும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்காமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க, அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி இவருடைய ஸ்டோரியை இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன். இவரோட கதையிலேருந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலேயே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல் அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேன். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், உலகின் முன்னணி தன்னம்பிக்கை பேச்சாளர், கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றியமைச்ச ஜாக் கேன்ஃபீல்டோடைய ஒரு வாழ்க்கை பயண கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜாக் கேன்ஃபீல்ட் டெக்சாஸ் மாகாணத்தில் 1944 பிறக்கிறார். சிறு வயதில் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி, பொருளாதார இக்கட்டான சூழல் நிறைய இருக்குது. பல சவால்களை கடந்து படிக்கிறாரு. உலக புகழ் பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சீன வரலாற்றில் தனது பட்ட படிப்பை முடிக்கிறார். அதற்கப்புறம் இவருடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு டீச்சராக இவருடைய பயணம் வந்திருந்ததுங்க. இதுதான் அவருடைய முதல் பணி. மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை எப்படி குறைவாக இருக்குது அப்படின்றத உணர்றாரு. ஸோ அவர் பிற்காலத்தில் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினது கூட இந்த ஆசிரியர் பணியிலிருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களோடு சேர்ந்து தான். ஸோ அந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து நினைக்கிறாரு. ஜாக் கேன்ஃபீல்ட் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னா அவர் எழுதின சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். இதயம் நனையும் கதைகள் அப்படின்ற அந்த ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போனது. ஸோ ஆனால் ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தை அவர் பதிக்கும்போது பல முன்னணி பதிப்பகங்கள் வந்து அதை மறுத்துட்டாங்க. ஏறக்குறைய 144 பதிப்பகங்கள் இதை மறுத்து வேணான்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் நினச்சி பாருங்கள், ஒரு 10 பேர் நிராகரித்தாலே நம்ம வந்து அடுத்த முயற்சி எடுக்க மாட்டோம், சரி இது எதுவும் சரிப்பட்டு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் 144 முறை மற்றவர்கள் நிராகரித்ததுக்கப்புறமும் முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுதான் அந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனாலும் ஜாக் கேன்ஃபீல்டு சோர்ந்து போகலை. அவருடைய இலக்கில் ரொம்ப உறுதியாக இருந்தார், விடாமுயற்சியோடு இருந்தார். அது அவருடைய வெற்றிக்கு உதவியது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு

0: வரக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஜாக் கேன்ஃபீல்டோட வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். 144 பதிப்பகங்கள் இவருடைய புத்தகத்தை நிராகரிக்கிறாங்க. ஆனாலும் ஜாக் கேன்ஃபீல்டு சோர்ந்து போகாமல் அவருடைய இலக்கில் ரொம்ப உறுதியாக இருந்து விடாமுயற்சியோட போராடுறாரு. இறுதியில் இந்த புத்தகம் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட மிகப்பெரிய சாதனை. உலகம் முழுவதும் 40 மேற்பட்ட மொழிகளில் கோடிக்கணக்கான பிரதிகள் வந்து விற்பனையாகி வரலாற்று சாதனை படைக்குது. ஒரே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் விற்பனை பட்டியலில் இவரோட புத்தகங்கள் மட்டும் 7 புத்தகங்கள் இடம் பிடித்து கின்னஸ் சாதனையும் படைக்குது. ஸோ ஆனால் ஆரம்பத்தில் இவர் ஃபேமிலி ஃபேஸ் பண்ண பொருளாதார நெருக்கடி, ஸோ அதுதான் இன்னும் இவரை வந்து செதுக்கினது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் இவர் யார் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் புத்தகங்கள் எழுதுறதோட நிற்காமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெலாம் போயிட்டு அங்கே மாணவர்களுக்கும் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் வெற்றியாளர் பயிற்சியாளராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர் எழுதின த சக்ஸஸ் பிரின்சிபல் அப்படின்ற புத்தகம் சாதாரண மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி உச்சத்தை வந்து தொடருது அப்படின்றத எழுதியிருப்பாருங்க. ஸோ அந்த புத்தகமும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சீக்ரெட், இந்த ஒரு ரகசியம், அதாவது மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா சில மெத்தட்ஸ், ஸோ அந்த மெத்தட்லாம் இவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுனால சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகம் ரோண்டா பயர் நாங்க வந்து எழுதும்போது, ஸோ அதில் இவருடைய பங்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட பேசி ஸோ அந்த ரகசியங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் அந்த வீடியோலையும் பேசியிருப்பார். சீக்ரெட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாக் கேன்ஃபீல்டு வந்து பேசியிருப்பார் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இவருக்கு நடந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே அதில் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த புத்தகத்துலேயும் இவருடைய அந்த வரிகள் வந்து இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயமா நிறைய பேரை வந்து அவர் வந்து மாற்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம், ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப் கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: கோணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஜாக் கான்ஃபீல்டோட வாழ்க்கை கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜாக் கான்ஃபீல்டு ஆரம்ப காலத்துக்கட்டத்தில் மசாசூசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு 11 ஏக்கர் நிலத்தில் ஒரு ரிட்ரீட் சென்டர் தொடங்குறாரு. அங்கே வார இறுதி நாட்களில் தன்னம்பிக்கை அதற்கப்புறம் பயிற்சி பட்டறைகள் வந்து நடத்துகிறாரு. ஆனால் சரியாக ஒரு 3 இயர்ஸ் 3 ஆண்டுகள் கழித்து அந்த தொழில் ஃபுல்லாக தோல்வியடையுது. இதனால் ஒரு 40,000 டாலர் கடனாளி ஆகிறாரு. அந்த தொகையை யாருடைய உதவியால் கடனாக பெற்றாரோ அவர்கிட்ட திரும்பி கொடுக்க முடியாமல் மனமுடைஞ்சு போகிறாரு. வாழ்க்கையில் முதல் முறையாக மிகப்பெரிய நிதி நெருக்கடியையும் தோல்வியும் நேரில் சந்திக்கிறாரு ஜாக் கான்ஃபீல்டு. அவர் தன்னுடைய நண்பர் மார்க் விக்டர் ஹான்சன் சேர்ந்து சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்ற புத்தகம், உலக புகழ்பெற்ற புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த புத்தகத்தோட கையெழுத்து பிரதியோட நியூயார்க் நகரத்துக்கு போய் கிட்டத்தட்ட 21 பெரிய பதிப்பகங்களை சந்திக்கிறார். அத்தனை பேரும் நிராகரிக்கிறாங்க. ஒரு முட்டாள்தனமான தலைப்பு, இந்த காலத்தில் யாரும் சிறுகதைகள்லாம் வந்து படிக்கிறது இல்லை அப்படின்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. போக போக போக அந்த நிராகரிப்புகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. 144 மாறுது. ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் 144 முறை தோல்வி அடைஞ்சா என்ன பண்ணியிருப்பார்? கண்டிப்பாக விட்டிருப்பார். ஜாக் கான்ஃபீல்டும் அப்படி தான். அதை விட்டலான்னு நிறைய முறை அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் விடவே இல்லை, சோர்ந்து போகலை. ஒவ்வொரு முறை இல்லை இல்லை அப்படின்னு அவர் வந்து அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் அந்த வெற்றி கிடைச்சது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து ஜாக் கான்ஃபீல்டோட வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: கோணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜாக் கேன்ஃபீல்டோட ஒரு கதை தாங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அவருடைய புத்தகம் அதிகமாக நிராகரிப்புக்கு உள்ளாகுது. கிட்டத்தட்ட 144 முறை நிராகரிக்கிறாங்க. ஸோ புத்தகத்தை வெளியிட்டாகணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற அவருடைய எண்ணம். ஸோ அதற்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ரூல் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு 5 விஷயங்கள் அந்த புத்தகத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக பண்ணும் அப்படின்றத மனசில் வச்சுருக்கிறார். ஸோ அந்த 5 விஷயங்களையும் செய்வார். 5 பேர்கிட்ட பேசுறது, 5 மீடியா பீப்புள்ஸ்கிட்ட நேர்காணல் கொடுக்கறது, ஸோ அப்படின்னு தினமுமே அதை பண்ணார். பல மாதங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார். புளோரிடாவை சேர்ந்த ஒரு சின்ன பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட முன் வராங்க. அதற்கப்புறம் அந்த புத்தகம் வரலாற்றையே மாற்றியது. ஒரே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் பட்டியலில் இவருடைய புத்தகங்கள் 7 புத்தகங்கள் இடம்பெற்றது. அது வந்து சாதனை அப்படின்னு சொல்லலாம். நினச்சி பாருங்கள், இவரோட வாழ்க்கையில் இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். இந்த புத்தகம் வெளியே வர்றதுக்கு போராட்டம் பண்ணார். அதை தாண்டி இது வெளியாகி வெற்றி அடைகிறதுக்கு இவர் பண்ண முக்கியமான ஒரு விஷயம் அந்த 5 ரூல்ஸ் தாங்க. என்னென்னா, இவருடைய விற்பனையாளரும் நண்பருமான அவரும் இவரும் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை மக்கள் வாங்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு 5 விஷயங்கள் பண்ணணும். மழையோ வெயிலோ உடல் சோர்வோ எதுவாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை உட்பட தினமும் ஒரு 5 விஷயம் பண்ணணும். இப்படி தினமும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க நாளடைவில் கோடிக்கணக்கான பிரதிகள் விற்கிறதுக்கு அது காரணமாக இருந்துச்சு. ஜாக் கேன்ஃபீல்டு வந்து வெளியே செமினார்கள்லாம் போனால் வெற்றிக்கான ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆனால் ஒரு முறை அவர் சொந்த மகன்டம் இருந்து அவர் பெரிய ஒரு விஷயம் கற்றுக்கிட்டார். அவர் ஒரு முறை தன்னுடைய மகன் பள்ளி விளையாட்டு போட்டிக்கு போகலை, மாறாக வெளியூரில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய மகன், நீங்கள் எல்லாருக்கும் வந்து போயிட்டு சொல்கிறீங்க, ஆனால் என் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து வருத்தப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த சம்பவம் ஜாக்கோட கண்களை வந்து திறக்குது. வெற்றி அப்படின்றது வெறும் தொழில் முறை சார்ந்ததோ பணமோ இல்லை, நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற நேரமும் அன்பும் தான் உண்மையான வெற்றி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அதை வந்து இனிமேல் நடக்காமல் பார்த்துருக்கிறார். ஸோ அதே மாதிரி ஒரு முறை அவர் மிகப்பெரிய மைதானத்தில் பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது கூட்ட நெரிசலில் ஒரு சிறு தவறு நடந்துருச்சு. அப்போ சிலர் வந்து அவரை கடுமையாக விமர்சித்தாங்க. அந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போனார். சில நாட்கள் அறையை விட்டு வெளியே வர முடியாமல் போனதுங்க. ஸோ அப்போ அவர் வந்து 99 பேர் வந்து பாராட்டினாலும் ஒருத்தர் விமர்சித்தாலும் அந்த விமர்சனத்தை தான் நம்ம வந்து மெயினாக பார்ப்போம், அந்த 99 பேரை பார்க்க மாட்டோம். ஸோ விமர்சனங்களை கடந்து செல்லணும் அப்படின்னு அந்த ஒரு டைமில் அவர் கற்றுக்கிட்டார். ஸோ இப்படி கற்றுக்கிட்ட விஷயங்களை அவர் வந்து எப்பயுமே மற்றவர்களுக்கு சொல்லிட்டும் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் ஒரு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.